0: வரோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வேலை செய்ய வேண்டும், இலக்கை அடைய வேண்டும், முடிவை கொடுக்க வேண்டும், இது எல்லாமே நிச்சயமா முக்கியமானதுதான். ஆனா ஒரு கேள்வி, ஒரு மனிதன் வேலை செய்வதற்காக மட்டுமே பிறந்தவனா? இல்லை, வேலையை நேசித்து பொறுப்பை உணர்ந்து இலக்கை அடைய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மனிதனையும் மதிக்க வேண்டும். ஒரு இயந்திரம் கூட தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தா அது அதிகமா சூடாயிடும், அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. அப்படி இருக்கும்போது இரத்தமும் சதையும் உணர்வுகளும் கனவுகளும் உறவுகளும் கலந்த மனித மனம் ஓய்வை தேடாதா? ஓய்வு அப்படின்றது சோம்பேறித்தனம் அல்ல, அங்கீகாரம் என்பது வெறும் பாராட்டு அல்ல, மனித நேயம் என்பது வேலையிலிருந்து விலகுவதும் அல்ல. இவை அனைத்தும் ஒரு மனிதனை சிறப்பாக வேலை செய்ய செய்யும் சக்திகள். மனித மனம் ஒரு எல்லைக்கு மேல் தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுட்டே இருக்கும் போது கொஞ்சம் அதிகமா சோர்வடையும். அந்த வேலை சுழற்சியிலிருந்து கொஞ்சம் விலகி மாறுபட்ட ஒரு சூழலுக்கு போகும்போது மனித மனம் புத்துணர்வு அடையும், இன்னும் சிறப்பா வேலை செய்ய முடியும். எனவே ஒவ்வொரு பணியாளருக்கும் அங்கீகாரம், அடையாளம், பாராட்டு, இளைப்பாறுதல், ஊக்கம், இது எல்லாமே அவசியமானது. ஒவ்வொரு பணியாளருடைய தனிப்பட்ட திறமையையும் பங்களிப்பையும் கண்டுபிடிச்சு அவரை குழுவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பிடிப்போடு வச்சிருக்கிறது தலைமையின் முக்கியமான கடமை. உதாரணமா, ஒரு நிறுவனத்துல 10 ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்து பணியாற்றிய ஒருவருக்கு நீண்ட கால சிறப்பு பணிக்கான விருது வழங்கலாம். தகுதி இல்லாத நபர்கள் தான் ஒரே இடத்துல குப்பை கொட்டுவாங்க அப்படின்ற மேம்போக்கான வசைப்பாடுதல் எளிதானது. ஆனால் அந்த ஒரே இடத்தில் 10 ஆண்டுகள் நிலைத்து நிற்பதற்கு பின்னால் எத்தனை சவால்கள், ஏமாற்றங்கள், இன்னல்கள், பொறுமைகள் இதெல்லாமே இருந்திருக்கும் அப்படின்றது அந்த பணியாளருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் மட்டும்தான் தெரியும். நீண்ட காலம் பணியாற்றக்கூடிய நபர்களை மதிப்பது வெறும் ஆண்டுகளை மதிப்பது மட்டுமல்ல, அவர்களது அர்ப்பணிப்பையும் பொறுமையையும் நிறுவனத்தின் வளர்ச்சியில் அவர்களது பங்களிப்பையும் மதிப்பது. ஒரு வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா 4 விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும். முதலாவது தரம். வாடிக்கையாளர்கள் பெருமிதம் அடையக்கூடிய வகையில் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும். இரண்டாவது கச்சிதம் மற்றும் சிக்கனம். குறிப்பிட்ட பணியை சரியாக திறம்பட முடித்து தேவையற்ற செலவினங்களை குறைக்கிறது. மூணாவது புதுமை. புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய அணுகுமுறைகள் மூலமா ஒரு புதுமையை உருவாக்கணும். நான்காவது நேரம். கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் மட்டுமல்ல, முடிந்தால் அதற்கு முன்பாகவே பணியை நிறைவு செய்யும் திறமையை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். இத்தகைய திறமைகள் கொண்ட நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதுவே அவரது அடுத்த வெற்றிக்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறலாம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அலுவலகத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடியது அல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் இதே கொள்கைகள் சரியா பொருந்தது. ஒவ்வொரு மனிதருடைய பங்களிப்பையும் மதிக்கணும். ஒரு நபருடைய திறமையை இன்னொரு நபர் பாராட்டணும். ஒருத்தருடைய சுமைய மத்தவங்க பகிர்ந்து கொள்ள முன்வரணும். அனைத்து நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிக்கணும். அன்பாலும் பண்பாலும் மனிதர்களை இணைக்க முடியும், அன்பாலும் பண்பாலும் எதையும் சாதிக்கவும் வெல்லவும் முடியும் அப்படின்றத செயல்களால நிரூபிச்சு காட்டணும். வாழ்க்கையில எப்போல்லாம் கொஞ்சம் மனசோர்வு ஏற்படுதோ, துயரம் வந்து மனசை தளர செய்யுதோ, அப்பெல்லாம் என்ன செய்யலாம் தெரியுமா? ரொம்ப எளிமைதான். நமக்கு பிடிச்ச நமக்கான ஒரு பாடலை பாடலாம், நமக்கான ஒரு புதிய தேடலை தேடலாம். ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது வேலை செய்யறதுக்காக மட்டும் அல்ல, வாழ்றதுக்காகவும் நேசிக்கிறதுக்காகவும் ஓய்வெடுக்கிறதுக்காகவும் புதிய விஷயங்களை படைக்கிறதுக்காகவும் மற்றவங்களை உயர்த்துறதுக்காகவும் தான். மனிதனை மதிக்கக்கூடிய தலைமை நல்ல பணியாளர்களை உருவாக்கும். நல்ல பணியாளர்கள் நல்ல நிறுவனத்தை உருவாக்குவார்கள். நல்ல மனிதர்கள் நல்ல குடும்பத்தையும் நல்ல சமூகத்தையும் உருவாக்குவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
4: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
3: அனுஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியமஸ்னா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நட்பாராய்தல். அதிகாரம் 80, குறள் எண் 791.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய உண்மை துறவி ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவர் கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும், அவர்கிட்ட இருந்து நல்ல போதனைகளையும் ஞானத்தையும் எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால என்ன பண்றாரு, நாடெங்கும் ஒற்றர்களை அனுப்புறாரு, துறவிகள் பத்தின தகவல்களை திரட்டிட்டாரு. கடைசியா பலரும் கொண்டாடிய பல ஒற்றரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மகானை தேர்வு செஞ்சாரு. அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும், அவரை வணங்கணும், அவர் கூட கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். ஆனா அவரே துறவி, அதுலயும் மக்கள் போற்றக்கூடிய எதன் மீதும் பற்று இல்லாத துறவின்னு கேள்விப்பட்டோம். நம்ம கூட அரண்மனைக்கு வருவாரா, ஒருவேளை அப்படியெல்லாம் வர முடியாதுன்னு நம்மளை அவமதிச்சிடுவாரா அப்படின்ற தயக்கத்தோட அவரை சந்திக்க கிளம்பி போயிட்டாரு. ஒரு வழியா அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவரை நெருங்குறாரு, வணங்குறாரு. என் கூட அரண்மனைக்கு வந்து சில காலம் நீங்க தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. எந்த வித தயக்கமோ மறுப்போ இல்லாம இதோ வரேன் அப்படின்னு புறப்பட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சுட்டாரு துறவி. அரசருக்கு பெரிய அதிர்ச்சி, ஏமாந்துட்டியே அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு அவருடைய ஆள் மனசு அவரை கேலி பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அவர் வரமாட்டாரு, அவரை வற்புறுத்தி தான் கூப்பிடணும் அப்படின்ற கற்பனை எல்லாம் தவிடுபடியா போனதாலதான் இந்த ஒரு தடுமாற்றம். இந்த நபர் ஒரு போலியான துறவி, நாம தான் சரியா இட போடல, கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள உள்ளூர வருத்தம். இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம துறவியோட அரண்மனைக்கு போக கிளம்பிட்டாரு. அந்த துறவி பார்வைக்கு எப்படி இருந்தாரு தெரியுமா, பெருசா ஒன்னும் ஆடையெல்லாம் போட்டிருக்கல, தன்னுடைய மானத்தை மறைக்க கூடிய எளிமையான ஆடை தான் உடுத்தியிருந்தாரு. இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய மனிதர் அரண்மனைக்கு இப்ப வாங்கன்னு சொன்னதால நம்ம தேர்ல எல்லாம் நம்ம கூட வரமாட்டாரு, நடந்துதான் வருவாரு, நாமளும் நடக்கணுமே அப்படின்ற எண்ணத்துல நாம கிளம்பலாமா அப்படின்னு கேட்டாரு. உடனே துறவி என்ன சொன்னாரு தெரியுமா, நான் தான் போகலான்னு சொல்லிட்டனே, எங்க நம்மளோட தேர், ஆடம்பரமான அரண்மனைக்கு அரசனோடு வரும்போது தேரில் தானே போகணும், அதுதானே பொருத்தமா இருக்கும், எங்கே தேர், எங்கே தேர் அப்படின்னு தேரை தேட ஆரம்பிச்சாரு. குஷியான துறவிய பார்த்து மனசுக்குள்ள மறுபடியும் புலம்புறாரு மன்னர். ஐயோ பெரிய ஏமாத்துக்காரனா இருக்காரு, ராஜாவையே வளைச்சிட்டோன்ற எண்ணம் இந்த ஆளுக்கு, இப்ப மட்டும் நாம பின்வாங்கணும் அது நமக்கு கௌரவமா இருக்காது, சரி போவோம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற எண்ணத்துல தேர்ல அந்த துறவியோட கிளம்பிட்டாரு அரசர். அவருடைய முகத்துல ஏமாந்து போன சோகம் மட்டும் வெட்டா வெளிச்சமா தெரிஞ்சிட்டு இருந்தது. தங்கமயமான தேர், படுகுஷியான துறவி, ஜாலியா பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல மன்னர் எப்படி இருந்தாரு தெரியுமா, பேரஞ்ச முகத்தோட உட்கார்ந்திருந்தாரு. பார்த்த மக்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு, மன்னர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வேற. ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிக்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் தேர் இப்போ அரண்மனைக்குள்ள வந்துடுச்சு. அரண்மனையில இறங்கினதுமே மன்னர் சுதாரிச்சுக்கிட்டாரு. சாமியார சோதிக்க ஒரு முடிவு பண்றாரு. என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு தங்க தாம்பாளத்துல பட்டு துணிகளையும் நகைகளையும் அன்பளிப்பா கொடுக்கறாரு. மறுப்பே இல்லாம அதை விட குஷியா வாங்கி அந்த பட்டாடைகளையும் அந்த விலை உயர்ந்த நகைகளையும் உடனே மாட்டிக்கிட்டாரு சன்னியாசி. ஆடினாரு பாடினாரு, அவருடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்ல. ஏற்கனவே மன உளைச்சலுக்கு ஆளான மன்னருக்கு மறுபடியும் ஏமாற்றம் தான். இந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்ல, திருடனா கூட இருக்கலாம், எப்படியும் இந்த பட்டாடைகளையும் நகைகளையும் எடுத்துட்டு ஓடுனாலும் ஓடிடுவான் அப்படின்ற எண்ணத்துல சாமியாருக்கே தெரியாம காவலுக்கு சில வீரர்களை வச்சிட்டாரு மன்னர். ஆனா இந்த சாமியாரு ஓடுறதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. மன்னர் பார்த்துட்டே இருக்காரு, இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவாரு, நாளைக்கு ஓடிடுவாருன்னு காத்திருந்து காத்திருந்து மாதங்கள் கடந்து போனதுதான் மிச்சம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு சிறந்த துறவிய கண்டுபிடிச்சு அவர் அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும். அவர் கூட கொஞ்ச காலம் தங்கணும். அவர்கிட்ட இருந்து நல்ல போதனைகளையும் ஞானத்தையும் எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஆசையில தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா தேடி கண்டுபிடிச்சாரு ஒரு சாமியார. அவர் ரொம்ப எளிமையா இருக்கிறத பார்த்து இவர் தேர்ல நம்ம கூட வரமாட்டாரு, பட்டாடைகளை வாங்க மாட்டாரு அப்படின்ற எண்ணத்துல தயங்கி தயங்கி போனவருக்கு பெரிய ஏமாற்றம். நடந்தெல்லாம் வர முடியாது, உங்க கூட வரணும்னா தேர்ல வர வேண்டாமா, தங்க தேர வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கொடுத்த பட்டாடைகளையும் விலையுயர்ந்த நகைகளையும் மறுப்பே இல்லாம வாங்கி மாட்டிக்கிட்டு ஆனந்தமா ஆடி பாடி திரிஞ்சாரு அந்த அரண்மனையில. அவர் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்ட மன்னர், எப்படியும் எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஒரு நாள் இருந்தால் ஓடிடுவாரு, இவர் உண்மையான துறவியே கிடையாது, இவரை எப்பவும் கண்காணிப்புல வைங்கன்னு அவருக்கே தெரியாம சில வீரர்களையும் காவலுக்கு போட்டாரு. மாதங்கள் கடந்து போனாலும் அந்த மனிதர் அரண்மனை விட்டு ஓடுற மாதிரி தெரியல. மன்னருக்கு ஒரு சந்தேகம், இங்கதான் ராஜ போக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரே, எப்படி இவர் போவாருன்னு இன்னும் கொஞ்சம் சோதனைகளை கொடுக்கறாரு. எப்படிப்பட்ட சோதனைகள் கொடுத்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரியான மனநிலையோட அவர் வாங்க ஆரம்பிச்சாரு. அறுசுவை உணவு படைச்சாலும் சரி, ஆறி போன பழைய கஞ்சி கொடுத்தாலும் சரி, அந்த முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு நாள் சரி வாங்க நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் உலாவா போகலாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போயிட்டு மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு வந்த சந்தேகம் இன்னைக்கு வந்தது கிடையாது, என்ன சந்திச்ச முதல் நாள்லயே வந்தது. இப்போதாவது கேளு, நிம்மதி அடைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டாரு துறவி. ஆச்சரியப்பட்டு போனாரு மன்னர். நீங்க அரண்மனை போகங்கள்ல ஆனந்தமா வாழ்றீங்க, ஒரு எளிய துறவி மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்க, உண்மையிலேயே நீங்க துறவிதானா இல்ல என்ன ஏமாத்துறீங்களா? இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு நாளும் என் மனச போட்டு வாட்டி வதைக்குது. உங்க முகத்துக்கு நேரா கேட்கலான்னு வரும்போது தயக்கமா இருக்குது, அதனாலதான் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் மனசுல இருந்த எண்ணங்களை எல்லாம் சொல்லிட்டாரு. நகைகளையும் பட்டாடைகளையும் கலற்றி மூட்டையாக ராஜாவிடம் கொடுத்து விட்டு தன்னுடைய எளிய ஆடையுடன் நின்றார் துறவி. உடனே மன்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நான் இப்போ காட்டுக்கு கிளம்பி போறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்டாரு. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன், எவ்வளவு நாள் உங்க கூட தங்கி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் எப்படி நீ கூப்பிட்டதுமே அப்படியே வந்தனோ அதே போல இந்த நிமிடம் என் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் எப்படி வர முடியும், நாடு மக்கள் மனைவி அரண்மனை இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு எப்படி என்னால வர முடியும் அப்படின்னு கேட்டாரு அரசர். உடனே சொன்னாராம் துறவி, இதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அரண்மனை போகலாம் அப்படின்னு நீ கூப்பிட்டதும் உடனே நான் வந்துட்டேன். அரண்மனையில இருக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாவற்றையும் குறைவில்லாம அனுபவிச்சேன். ஆனா எதுவுமே எனக்கு சொந்தமானது அல்ல அப்படின்ற ஒரு மனநிலை எனக்குள்ள இருந்தது. ஆனா இது எல்லாமே உனக்கு சொந்தமானது அப்படின்ற மனநிலை தான் இப்போ வரைக்கும் உனக்குள்ள இருக்குது. உன்னால அதையெல்லாம் விட முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு நோக்கி உடனே நடந்தாராம் துறவி. அரசர் அவருடைய காலில் விழுந்து கதர்னாராம். ஆனா துறவி அவரை திரும்பி கூட பார்க்கலையாம். ஆமா நேர்களே, பொருளை துறப்பது உண்மையான துறவு அல்ல, பொருள் மீதுள்ள பற்றை துறப்பதே துறவு. அப்படிப்பட்ட ஞானிகளை, ஞானிகளின் வார்த்தைகளை விடாமல் பற்றுங்கள், விழிப்புணர்வு கொள்ளுங்கள். ஒரு வாடகை வீட்டில் நாம் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்க முடியும். அதுபோலதான் பூமிக்கான நமது ஆயுள் காலமும் நேரம் முடிந்ததும் இடத்தை காலி செய்தே ஆக வேண்டும். எல்லாமே வாடகைதான் என்ற உணர்வு வரும்போது பேராசையும் அகந்தையும் மறைந்து சக மனிதர்களிடம் அன்பும் கருணையும் மட்டுமே எஞ்சும். அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய பாடல் வரிகள்ல வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்ற வாழ்க்கையின் நிலையாமையை அழகா பாடியிருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி. எனக்கு வயசு 47. அப்பெல்லாம் சின்ன வத்தை தான். அப்போ நான் கடற்கரைக்கு போவேன், நண்டு வேலை பாய்ச்ச போவாங்க, கிளைக்காம விளையாடு போவாங்க, தோலை தெருக்கில் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. அதில் முள் உயிராக ஒரு மீன் வரும், செத்த மீன் வரும், எல்லாத்தையும் இருந்து கழிச்சா தான் விடுவாங்க. கழிச்சிட்டு வலை ஏற்றி கொடுத்துட்டு கொண்டு போய் கம்பெனியில் போடணும். சங்கம் முள் இருந்தால் வீட்டுக்கு வலைய தலையில் தூக்கி விட்டுருவாங்க. இன்னொரு செருப்பு தைக்கிற கட்டிடம் ஒன்று இருந்துச்சு. இங்கிட்ட வீடு சுடுத்தான் போய் வீடு, இங்கிட்ட செயல் தெரில ஒரு கட்டிடம் ஒன்று இருந்துச்சு. அதில் கொண்டு கடற்காரையில் போட்டி அடியில் தூக்குறது அங்கே கொண்டு போடுவேன். அங்கே தூக்குற வலையை வீட்டில் கொண்டு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போவேன். சங்கமுள்ளோட வலையை தூக்கி விட்டுருவாங்க, தலையில் குத்துது. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இறக்குவோம் அப்படின்னு சொன்னால் நீ போயிரு போயிரு ஸ்கூலுக்கு வேறு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும், வந்து பார்த்தேன் முடியல. அதோட ஒரு நாள் இந்த கட்டிடத்துலேயே போட்டுட்டு வந்துட்டேன். வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் போய் தூக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. ரெண்டாவது அதே மாதிரி வல்லங்க அங்கங்கே கிடக்கும் போதெல்லாம் சாப்பாடுங்க கடலுக்கு போகாதன்னைக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்து லீவு நாளாக இருந்தால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சோறாக்கி தூக்குச்செடியில் தட்டி சுருமாட்டு விட்டு கொடுத்துருவாங்க. இங்கேருந்து தோப்புக்காடுக்கு நடப்பேன், தெக்குவாடியில் வலை கிடச்சா தெக்குவாடிக்கு நடப்பேன். தோணித்தரில் அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு எண்ணெயில் தான் மணி பார்க்குறது. அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சான்னு சொல்லிட்டு இந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரம் இங்கிட்டு பார்த்தா 2 மணி 12 மணிக்கு இப்படி நேரம் நிற்கும். இப்படி சாய 12:30 மேலே இருக்கும், 1 மணி 1:30 இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் பஸ்ஸு வரும். அதெல்லாம் வரணும். நடந்தே தான் போவேன் பாலத்தில், நடந்தே தான் தூச்சிட்டு சாப்பாடு கொண்டுட்டு தலையில் சுட சுட தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே போவேன். சாப்பிட்டு முடியும் அங்கேருந்து வரும்போது வெறும் தூச்சிட்டியே மட்டையில் அங்கே கிடக்கிற மட்டையெல்லாம் பிச்சு அடுப்பு எரிக்கிறதுக்காண்டி கட்டி தூச்சிட்டியை கொடி விட்டுட்டு விறுவிறும் வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே குச்சி வீடு இருக்குது, எங்களுக்கு வீடு இருக்குது. நாங்கள் எங்கள் சீனியர் பதிர்காரனா சுந்தரமணியா ஸ்டாப்பில் இறங்கி சீனியர் பதிர்காருக்கு உள்ளே நடந்து போகணும். டவுன் பஸ்ஸு கிடையாது, ஒரு சில நேரம் வரும், நம்மளுக்கு அதில் போக முடியாது. நான் விறுவிறும் தள்ளி சோத்து வச்சுட்டு நடந்து போயிடுவேன். அதுலேருந்து இங்கிட்டு கொஞ்சம் பணங்காட்டுக்குள்ளே போனால் தான் கடற்கரையில் வீடு. சாப்பாடு கொண்டுட்டு போகையில், சீனியர் பதிர்காருக்கு போகையில் இறங்கி உள்ளே நடந்தால் போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும். எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கீச்சு கீச்சு ஒரு வண்டு கட்டுற சத்த மாதிரி கேட்கவும் ஓடுறது சோத்தை எத்தி விட்டு போட்டு கொட்டிட்டேன். என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அதோட போனேன், எங்கள் தாத்தா சொன்னாங்க, சரி கொட்டிடுச்சுல நீ விட, அதை போட்டுட்டு நீ பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டேன். அள்ளிட்டு போனேன், மண்ணோட பாதி இதுமா, இது வேணாம், வேறு அரிசி வாங்கிட்டு வந்து சோறாக்குன்னு சொன்னாங்க. அப்போ சோறாக்குனேன், சோறாக்கையில் நண்டே வேகலை குழம்பு வைக்க சொன்னாங்க. மட்டை விறகு எனக்கு வச்சு அப்போ சமைக்க தெரியல. அவளை வச்சு நானும் வைக்கிறேன் தெரிஞ்ச சக்கன் போட்டால் நண்டு அவியாமல் இருந்திருக்கு, நண்டு குழம்பு வச்சோம். தாத்தாத்துக்கு சோத்தோடத்துக்கு தண்ணிக்கில் வீசிட்டார், கடலில் வீசிட்டார் தட்டோட. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்ம நான் குழம்பு நல்லா வைக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சரி பண்ணி அவட்ட கேட்டு கேட்டு வச்சு பழகினதுக்கப்புறம் தான் எனக்கு சமையல் பழகவே தெரியும். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போச்சு. நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்க இப்ப கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப நம்ம ஊருக்குள்ள காற்று அப்படிங்கிறது பலமா வீசிட்டு இருக்கு. நல்லா தாராளமான காற்று வந்து வீசிட்டு இருக்கு. நேற்று நைட்னா நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் வீட்டு உள்ளதான் வந்து படுத்துக்கிடுக்கிறேன். காற்று அடிக்கிற சவுண்ட் அப்படியே ஃபுல்லாக காதில் கேட்டுகிட்டே இருக்குது. எத்தனை மணிக்கு அடிக்குது எப்போ அடிக்கிறேன் தெரியல. நான் காற்று சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ கதவை தட்டுற மாதிரி வந்து கேட்குது. உண்மையிலே யாராச்சும் கதவை தட்டுறாங்களா இல்லை காற்று தான் வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு பல நேரம் குழப்பத்துலேயே நான் வந்து படுத்து கிடந்தேன். அவ்வளோ காற்று. இந்த காற்றோடே இன்றைக்கான நாளும் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 14 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 27 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கும் பெரிய அளவில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்து யாரடி நீ மோகினி அந்த திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிஹரன் அவங்க குரலில் நா முத்துக்குமார் அவங்க வரிகளில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
4: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரைய தேக்க தெம்பு வேண்டாமா?
5: அட, இன்னும் உப்பு கரைய தேக்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வழங்கி வரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:22 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்மளோட வங்கிகளில் மூணு நாள் லீவ் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக எல்லாருக்கும் வந்து மெசேஜ் அனுப்பி, நாங்கள் லீவ் விட போகிறோம், நாங்கள் லீவ் விட போகிறோம், மூணு நாள் இருக்காது, உங்களோட வேலையெல்லாம் பார்க்கணும், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பரபரப்பாக்கினாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு பரபரப்பாகிடுச்சு. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைனா நாங்கள் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 தான் கிளம்பிட்டோம். 9:30 கிளம்பி பேங்க்கில் போய் என்ன தான் வந்து வேலையை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு 9:30 நான் போயிட்டு 10:00 திறக்க 10:30 வரைக்கும் லைனில் நின்று வாங்கிட்டு வந்துட்டோம். சரியான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:00. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த நாளே வந்து தெரிவிக்கிறாங்க, போராட்டம் கைவிடப்பட்டது, திரும்ப பேங்க் வந்து திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லைட்டாக சங்கடமாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குமோ இல்லையோ, இந்த வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது இருக்கும். எதுக்காக இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 8 பேராச்சும் வெளியூர்காரங்களாக தான் வந்திருப்பாங்க, இங்கேருந்து தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. அதில் பாதி பேருக்கு மேலே வந்து சொந்த ஊருக்கு வந்து போயிட்டாங்க, லீவ் விட்டாச்சு, மூணு நாள் வந்து இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போனவங்க திரும்ப வாங்க வேலை உங்கள் போராட்டம்னா கிடையாது வேலையில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் ரொம்ப பரபரப்பாக ஆகிட்டு இருப்போம். ஆனாலும் சரி, அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பேசி சுமூகமாக வந்து பேசப்பட்டதுனால போராட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு போராட்டம் வந்திருக்கு. யார் பண்ணுறாங்க அப்படின்னா, தனியார் பேருந்து ஓட்டுநர்கள். அவங்க எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து சுற்றி இருக்கதா செய்யுது. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை நம்ம மகளிர்களுக்கான அந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால நம்ம எங்களோட ஒரு தொழில் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது எடுக்கணுமா, எடுக்கிறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக கிடையாது. அவங்க அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க. நம்ம அந்த அப்படி ஒரு விஷயமே வந்து இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா பெண்களுக்காக நம்ம அரசு வந்து கொண்டு வந்திருக்குது, அது இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி எங்களுக்கும் வந்து அதனால கிடைக்கக்கூடிய ஒரு மானியத்தை வந்து பிரித்து கொடுங்க, எங்களுக்கும் அதுலேருந்து ஏதாச்சும் நிதி வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஏன்னா எங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுது, எங்கள் தனியார் பேருந்துகளில் வர்ற பெண்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இது குறித்து இன்றைக்கி வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நைட்டு 12:00 ஆரம்பித்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து தனியார் பேருந்துகளும் வந்து இருக்காது. இது நம்ம ஊருக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டால், இங்கே ப்ரைவேட் பஸ்ஸே கிடையாது இல்லையா, அதனால் நமக்கு வந்து பாதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வெளியூர் போனீங்க அப்படின்னா நீங்கள் தனியார் பேருந்துகள் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் ராம்நாடை தாண்டி அந்த பக்கம் இந்த ஆர்எஸ் மங்கலம் பக்கம்லாம் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடிக்கு ஒரு தனியார் பேருந்துகள் வந்துருக்கும். எப்படியும் ஒரு 10 கவர்மெண்ட் பஸ் வந்துச்சுன்னா நம்மள 6 தனியார் பேருந்துகள் வந்து வரும். அந்த தனியார் பேருந்துகளை நம்பியே நிறைய மக்கள் நிறைய ஊர்கள் வந்து இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இன்றைக்கி வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: இங்க வாயே
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் அவங்க வந்து ஒரு போராட்டம் வந்து பண்ணி இன்றைக்கி வேலை நிறுத்தம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை இப்போ திடீர்னு வந்து வாபஸ் வந்து வாங்கியிருக்காங்க நம்மளோட அமைச்சர்களோட வேண்டுதலின் பேரில். இன்றைக்கி நீங்கள் அப்படினா பண்ணால் வந்து சரிபட்டு வராது, அது இன்னொரு நாள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து வாபஸ் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் மீண்டும் அவங்க வந்து தெரிவிச்சுட்டு, இப்போ அடுத்ததாக இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு முகாம் அப்படின்ற முகாம் வந்து நடக்குது. என்ன முகாம் நடக்குது அப்படின்னா, நம்ம மீனவர்களுக்கான முகாம் அப்பப்போ வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ உயர்கல்வி பெறதுக்கான சிறப்பு முகாம் அப்படின்ற ஒரு முகாம் நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நடக்கிறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு கூட்டரங்கத்தில் வந்து நடக்கிறதுக்கு. இதில் என்ன அப்படின்னா, இந்த 2024 2026 இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் யாராச்சும் ப்ளஸ் டூ வந்து படித்து முடிச்சுட்டு இன்னும் வந்து ஒரு காலேஜ் போய் சேராமல் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான காலேஜில் காலேஜில் நீங்கள் வந்து ஒரு சீட் வாங்கலாம். இது அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரியாக இருக்கட்டும் சரி, தொழில் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் உடனடியாக அவங்களை சேர்த்துக்க தயாராக வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிகிரி படிக்கணும்னு ஆசை இருக்கியோ அந்த டிகிரி இருக்கக்கூடிய காலேஜில் சேர்ந்துக்கலாம். இதுக்காக உங்களோட சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும், ஃபோட்டோ ஒன்று கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இதர வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆதாராக இருக்கட்டும் சரி, ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான அடையாள அட்டைகளையும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதனால் யார் இது வரைக்கும் வந்து ஒரு காலேஜ் வந்து சேராமல் இருக்கீங்களோ நீங்கள் நம்மளோட கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு காலேஜில் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ நடுவில் ஒரு வருஷத்தை விட்டீங்க, நான் வேலை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ நம்ம தோணவே இல்லை, வேலை காலேஜ் போகவே வந்து தோணலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. எல்லோரும் காலேஜ் படிங்க, ரொம்ப ஜாலியாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதலாகவும் வந்திருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 7:42 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,160 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,640 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,322 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 1,09,120 ரூபாய். தங்கத்தோட விலை மீண்டும் வந்து ஒரு குறைஞ்சிருக்கு. இப்படியே குறைஞ்சிட்டு போய் 1,00,000க்குன்னா வந்துச்சுன்னா நல்லா தான் வந்திருக்கும். சரி பார்ப்போம், இப்போ வரைக்கும் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விலை நிலவரத்தோட அடுத்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து கண்டுகொண்டேன்னு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நேற்று ஆசிய விளையாட்டு போட்டியில் நிறைய போட்டிகள் வந்து நடந்துச்சு. அதில் நான் ஒரு போட்டியை வந்து பார்த்தேன், அது வீடியோவே வந்து பார்த்தேன். பார்க்கும்போது அப்படியே கை கால்லாம் ஒரு மாதிரி வந்து புல்லரிச்சு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி நம்மளோட இந்திய பெண்கள் அணி வந்து ரிலே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ஓடக்கூடிய 400 மீட்டர் ஓட்டப்போட்டி அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க இல்லையா, அந்த போட்டி வந்து நடந்துச்சு. இதில் 4 பேர் வந்து ஓடுறாங்க. இதில் முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கடைசியிலேருந்து நம்ம இந்தியா ஆரம்பித்தாங்க. அவங்க 2வது கைக்கு வந்து போகும்போது அவங்க அப்படியே வந்து அவர் 6வது இடம் 7வது இடத்துக்கு வந்தாங்க. 3வது கை மாறும்போது அவங்க 5வது இடத்துக்கு வந்து வந்தாங்க. கடைசியாக வரும்போது அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓடி நம்மளோட தமிழ்நாட்டை வந்து சேர்ந்த வித்யா அப்படின்ற ஒரு வீராங்கனை முதலிடத்துல வந்து முடிக்கிறாங்க. அவங்க முதலிடத்துல அது தொடரும் போதெல்லாம் நமக்கு ஏன் வந்து நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும். அது பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்கும். அப்படி நீங்கள் வந்து நேரம் கிடச்சுன்னா உங்களோட ஃபோனில் யூடியூப்பில் கூட வந்துருக்கும், நம்ம ஏசியன் கேம்ஸ் ரிலே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா வரும். அதில் போய் பாருங்கள், உங்களுக்குமே எதுக்கு சிரிப்புறதுனே தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாகவும் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியாவோட வெற்றியை வந்து பார்க்கும் பொழுது அந்த வெற்றியோடு சேர்த்து நம்ம தமிழ்நாட்டு வீராங்கனை வித்யா நம்ம இந்தியாவுக்காக 3 பதக்கங்களை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கலப்பு ரிலே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வெள்ளியும் 400 மீட்டருக்கான தடை ஓட்டத்தில் வந்து வெண்கலம் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ நேற்று நடந்த ஒரு தங்கம் மொத்தம் 3 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஒருத்தங்களே 3 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம இந்தியா மொத்தமாக 6 தங்கம் 21 வெள்ளி 25 வெண்கலம்னு சொல்லிட்டு 52 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. பதக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதக்கத்தோட எண்ணிக்கையில் நம்ம இந்தியா 4வது இடத்துல இருந்தாலும் தங்கம் வாங்கினவங்க லிஸ்ட்டில் நம்ம இந்தியா 6 தங்கம் தான் வாங்கியிருக்கிறதுனால 10வது இடத்துல வந்து இருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆண்களுக்கான 500 மீட்டர் ஓட்ட போட்டதில் ஒரு பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ரிலேயில் ஒரு பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய வெண்கலம் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி துப்பாக்கி சுடுதலில் நேற்று ஒரு தங்கம் வந்து நம்மளுடைய இந்திய வீராங்கனை வந்து வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சூப்பராக வந்து விளையாண்ட நம்ம நித்யா காக்கு இன்னொரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லினா, அவங்க போன 2022 3 பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்காக சூப்பராக ஓடி ஓடி நிறைய பதக்கம் தான் வாங்கிட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு டயசு பாம்பன். எனக்கு வயசு வந்து இப்போ 56. இப்போ வந்து இதுக்கு இப்போ பல தொழில்கள் பண்ணியிருக்கு. இப்போ 56 வயசில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், 1986 அப்போ வந்து எனக்கு 16 வயசு. நாங்கள் இங்கேருந்து துபாய்க்கு வேலைக்கு போனோம். துபாய்க்கு நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம அங்கே நம்மளை அப்போ விசாரித்து போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசா ஒரு ஓனருக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணுமா விசா ஒருத்தர் நம்ம அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு விசா ரெடி பண்ணி தருவாங்க. அப்போ நாங்கள் அப்படி நாங்கள் போய் வேலை செய்வோம். எல்லோரும் இங்கே இருந்து துபாய் துபாய் துபாய் துபாய்னு சொல்லி எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் எல்லோரும். அந்த காலத்தில் 86 நம்ம ஊர் பக்கம்லாம் ரொம்ப ரேரு. அதனால் நாங்களாம் போய் அங்கே போய் பார்த்தா அங்கே போய் துபாயில் இறங்கின போய் தான் தெரியுது, துபாய் நம்மளுக்கு துபாய் ஒரு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கான வேலை பார்க்குற இடம் வந்து கடற்கரை, தங்குற வசதி இல்லை, பிளைவீடில் ஸ்கொயராக ஒரு சதுரமாக ரூம் மாதிரி அடித்து அதுக்குள்ளே ரெண்டு அரவிக்காரன் கொடுத்துருப்போம் பெட்டு, அதையெல்லாம் படுக்கிறது. கரண்ட் வசதி கிடையாது, லைட் வசதி எதுவும் கிடையாது. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். 5 பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைக்கணும். உண்மையிலே நம்ம போய் பார்த்தா உண்மையிலே நாங்களாம் துபாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள சூழ்நிலை மீன் பிடிக்க போக கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். கடற்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த லாஞ்சிகளுக்கு கம்பெனி போட்டு வச்சுருப்போம், அந்த மாதிரி அங்கே இருக்கும். அது வந்து நினச்சாவே இங்கே இந்த இடத்துல இந்த வேலை பார்த்துட்டு தானே அங்கேருந்து சென்ட் அடித்து வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்கே அப்படியே பயங்கர பல பலன்னு இந்த வடிவேல் காமெடியில் வந்த மாதிரி வர்றாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்கு. ஆனால் அந்த வயசு சின்ன வயசுனால ஜாலியாக தான் இருந்துச்சு. பின்னாடி பின்னாடி யோசிக்கும் போது நான் அங்கேயே சம்பாதிக்க பண்ணுறது அங்கேயே செலவழிக்கிறது. உண்மையிலே இன்றைக்கி நான் திரும்பவும் நான் 2006 வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு திரும்பவும் போனேன். அதே இடத்துக்கு தான் போனேன். ஆனால் வேறு ஓனர்களுக்கு வேலைக்கு போனேன் திரும்ப. ஆனால் விவரம் தெரிஞ்சு போனேன் பின்னாடி. ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு 86 எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்க அப்படி பார்த்தா அப்படியே இருந்துச்சு. துபாய் அவ்வளோ கஷ்டம். ஒரு மக்களை பார்த்தா வெயில் அடிக்கிற வெயில், டீச் வாழையில் இந்த மாதிரி இருக்கும் வெயில் காலத்தில். பனிக்காலம் அப்படி பனி உரை பணியாக இருக்கும். டீ குடிக்க ஒரே ரோட்டில் இருந்தோம்னா எங்கே ஒரு ஆள் தெரியாது, அப்படி தான் இருக்கும். அந்த தீவிர மக்கள் சம்பாதி குடும்பத்துக்காக இங்கே இருந்தவங்களுக்கு உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனசுக்கு. வேறு மாதிரி வேறு ஆங்கிலம் யோசிச்சோம்னா அங்கே போகிற கஷ்டத்துக்காக அங்கே உண்மையிலே வெயிலுக்குள்ள ஃபேனு லைட்டு எதுவும் இல்லாமல் மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக தாய் தாப்பனுக்காக கஷ்டப்பட்டுறால இங்கே வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றி நல்ல மாடலாக நீட்டாக துபாயில் இருந்தாருனா அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம். இவர் துபாயில் இருந்தால் அவரை பார்த்தா தெரிஞ்சிடும் இவர் துபாயில் இருந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு செருப்பு, அவர் வீட்டுக்கு சட்டை, அவர் வீட்டுக்கு ஸ்டைல், அது எல்லாமே அது மாறிடும். இப்போ இது ஒரு ஒரு சந்தோஷம் தான், அனுபவம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான அனுபவம். நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்கு பங்க

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: சார் ஒன் டே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகு

0: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டுவரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜொஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மடி மல்லிக்காண்டே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசி FM 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு ஒரு தினம், இந்த தினம் நம்மளுக்கு இப்போ சொல்லும் போது நார்மலாக சொல்லும்போது இதுக்கெல்லாம் என்ன தினம் இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு கேட்டு அப்படி தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரலாறே வந்து இருக்கும். அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. அதான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுது, டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த மொழிபெயர்ப்பு இருந்தனால மட்டும்தான் நம்ம உலக அளவில் எல்லா நாடும் இன்னும் வரைக்கும் பின்னி பிணைஞ்சு வந்து இருக்கு. இல்லைன்னா நம்ம அப்படின்னு உலகத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரே பூமியில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம ஒரே மனிதர்களாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஆடுகள் தனியாக, மாடுகள் தனியாக, விலங்குகள் தனியாக தனித்தனியாக வந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் நாமளும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருப்போம். இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுனால தான் ஒரு விஷயத்தை ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க சொல்ல, அதை நம்ம அந்த அதே மொழியை தெரிஞ்ச இன்னொருத்தவங்க மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்த, அவங்களுக்கு நடுவில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கூகுள் வந்துருச்சு, நெட்டு வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, எங்கே வேணால் என்ன மொழியை வேணால் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு டீச்சர் தான் வேணும் அப்படின்னா தேவைப்படாது. நம்மளுக்கு நம்ம ஃபோனே வந்து போதும், என்ன மொழியை வேணால் கற்றுக்கலாம், பிடிச்ச மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்ச மொழியை நீங்கள் எங்கேருந்து வேணால் கற்றுக்கலாம், எவ்வளோ மொழியில் வேணால் கற்றுக்கலாம். அப்புறம் பல திரைப்படங்கள் வந்து பார்க்குறோம், என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணுறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் இப்போ நம்மளோட செவிகளுக்கு புரிகிற மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்க அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் கடல் கடந்து வந்து வணிகம் பண்ண நம்ம ராஜாக்களுக்குலாம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்திருப்பாங்களே, அவங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆளாக வந்து இருந்திருப்பாங்க. பல நாடுகளில் பல மொழிகளை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இன்றைக்கி ஒரு தினத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் தமிழை தாண்டி ஆங்கிலத்தை தாண்டி இன்னும் நிறைய மொழிகள் கற்றுக்குங்க. ஒரு 10-15 வருஷம் தெரிஞ்சு வச்சுங்க, நல்லாயிருக்கும். நிறைய மொழிகள் ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மொழிகளை நீங்கள் பிடிச்ச மாதிரி கற்றுக்குங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்தில்.

0: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:45 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து நம்ம வெளுப்பு வாழ் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி. டாட்டா. பை பாய். சி யூ மக்களே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு புத்தம் புது புதன்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு மக்களே. அதாவது நம்மளுக்கு வந்து உழைப்பும் படிப்பும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா உழைச்சிக்கிட்டே படித்தவங்க நிறையா மேதைகள் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து கரண்டே இருக்காது, நிலா வெளிச்சத்திலேயே தான் படித்தாங்க. அப்போ இப்போவுனாலும் பாடங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துருச்சு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு வந்து நிறையா, அதாவது நிறையா இடத்துல நிறையா பேர்களும் வாங்கியிருக்காங்க. அதற்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் நம்மளது ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் விருப்ப பாடலை கேளுங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸு அனுப்புங்க. அடுத்து செய்திகள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தங்கம்.
3: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது, எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளாா். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஹவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெற உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100m கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100m தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
6: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
7: என் பேர் ஆர்பின். எங்க மூக்கூர் சொந்தவர். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 40 வருஷத்துக்கு 45 வயசு இருக்கும், 40 வருஷம் இருக்கும், 73 நினைக்கிறேன். அந்த நேரம் அந்த நாங்கள் தொழில் போகிற நேரம். அப்போ வந்து ஆட்கள் வல்லங்கள் ரொம்ப கம்மி, வீடுகளே இங்கே ஏறும் கம்மியாக இருக்காது. இந்த இந்த லைனில் போனோம்னா ஒரு 15 வீடு தான் இருக்குது. இந்த வருஷத்துலேயும் இந்த கவிக்கு பக்கம் இருக்குல்ல, கவிக்கு பக்கத்தில் ஒரு 9-10 வீடு இருக்கும். அந்த போது ஆப்போசிட்டில் ஒரு 15 வீடு இருக்கும். அந்த அந்த லைட் ஹவுஸ் ஒரு போதை இல்லையில ஒன்றுமே இருக்காது, ஒரு லைட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும், ஆளுக்கெல்லாம் இருக்காது. அங்கிட்ட சுடுகாடு மாதிரி தான் கிடக்கும். அந்த நேரம் நாங்கள் சொல்கிற நேரம், ஆமாம், ஆத்தங்கரைக்கு நேரம் இருக்கும். நாங்கள் போகும்போது வந்து ஒரு 7-8 வள்ளங்க ஓடிடணும். ஒன்று வளவுட்டு கிடந்தோம், வள விழுக்கும் போது அடுத்து காலையில் விடிஞ்சு போயிடுச்சு. விடிஞ்சு ஒன்றுன்னு வாங்க வள வாங்கும் போது எப்போ விடிய விட்டு தான் நாங்கள் அங்கே வள வாங்குறது. என்னென்றால் லாஞ்சி வராது, ஒன்றும் வராது, எந்த எதுவுமே வராது. 6 நாள் தொழில் பார்க்குறது தான், அப்போ லாஞ்சியை வராது. அப்போ வந்து நாங்கள் வள வாங்கும் போது வந்து ஒரு 15 வள மொத்தம் 19 வள தான் வச்சுருப்போம். அப்போ மொத்தமே அவ்வளோதான் இருக்கு. 19 இங்கேருந்து நாங்கள் என்னன்னா நின்று பார்த்தோம்னா கொடி மரம் தெரியும், கொடி தெரியும், அவ்வளோதான் வளவிடுவோம். இன்னும் நாங்கள் சின்னாள்லாம் இங்கே நின்று விளையாடே வளவிட்டு உனக்கு விடிஞ்சிடும். சாயந்தரம் வளவிடும் போது சொல்லுவாப்புல, ஏய் கொடி மீது கரிதான்னு பார்க்கணும். ஏறி பார்த்தோம் அந்த முன்ன மேலே நின்று பார்த்தோம்னா தெரியும், அந்த அளவில் தான் வளை இருக்கும். அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 13-14 வளை வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு வளை வாங்கும்போதே கெழுது அந்த வந்துக்கிட்டு இருந்துச்சு, 1-2 வந்துச்சு. அப்போ சொன்னாப்புல கெழுது வருது, பக்கத்தில் கெழுது இருந்து வருதான்னு பாருங்கன்னா லேசாக பொழுது கிளம்பி வர பொழுது கிளம்பி வரும்போது வந்து வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னோடனா அப்போ வரவும் அவுத்து விடு, வளைய அவுத்து விடு, வளையணும் அப்படின்னு சொல்லி சொல்லினாப்புல என் அண்ணன். அதோட வளர்ந்துட்டு போகும்போது அப்போ யார் பார்த்துக்கு கிடக்கிறது, விட்டு போனோம்னா போயிருந்தா கொடியை வாங்கியாச்சு. அப்போ சரின்னு சொல்லி என்னை இறக்கி தண்ணியில் இறக்கி விட்டுட்டு அவங்க கொண்டு போயிட்டாப்புல. அப்போ தண்டில் இருக்கிறது இன்ஜின்லாம் கிடையாது, நம்ம தொடுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகிறதா, இழுத்து இழுத்து ஏதாவது போக போக போக போக ஒரு கொஞ்சம் போகிறோம் போ இழுக்கமும் இப்படிமா. அப்போ தான் போயிருந்தாப்புல போய் 3 மணி இருக்கு, 3 மணி மேலே நல்லா எனக்கு பார்க்க வந்து நல்லா தெரிகிற மாதிரி வெள்ளம் போயிடுச்சு, அவ்வளோ தூரம் போயிடுச்சு. சும்மா அந்த ஒரு வெள்ளத்தில் கடிசுன்னு சொல்கிறது இருக்குது, அதில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ இந்த இப்போ ஓங்கி ஓங்கிலாம் நிறைய கிடக்குங்க, அது வாட்டில் வந்துட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. அது வாட்டில் அந்த மீனுக்கு அந்த இதுக்கு வந்து வரும், அந்த மீன் இந்த கிழுது வளைகிறாங்கள அதுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நாங்கள் கலந்தோம். அது ஒன்று நமக்கு ஒன்றும் தெரியாது, அது சும்மா சாதாரணமாக கிடக்குறேன். 1 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஒரு மதிப்பில் தான் வந்து நான் கையை காட்டுற அளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து என்னை தேடி பிடிச்சி என்னை எழுத்து ஏற்றிட்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒரு காலம் அந்த முன்னாடி உள்ள வளர்ந்ததுலாம் அப்படி தான்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: பெரியாள் ஆகணும் அப்படின்னு நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாக வாழ்த்திட்டு, வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு ஒரு அழகான பாடல் வருது. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மக்களே, இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களோடு வாருங்கள், கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள். பாடல்கள் வருது, இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.
1: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா வந்தாளத்த பாட்டு மழை பாக்கி வந்து தோக்கடிக்கும் தாளத்தை.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரியாள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: இணைஞ்சிருக்கீங்க மக்களே, கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் சகோதரி யமுனா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மோகன் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. மோகன் அவங்களுக்கு யமுனா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வணக்கம்.
7: வணக்கம் சார், ராமேஸ்வரம் சிம்மபுரத்துல இருந்து ராமன் பேசுறேன்.
6: ராமண்ணா, அப்புறம் எப்படி இருக்கீங்க?
7: செம்மடத்திலிருந்து
6: ராமண்ணா தான் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ரிஷிகா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் சொந்த பந்தங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 கேட்டுக்கிட்டு இருக்கும் நேர்கள் பெருமக்கள் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்னி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான். அடுத்து சார்மதி, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு மோனிசா என் மோனாலிசா அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி என்ன எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஜெர்மனியில் செந்தேன் மலரே ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு.
4: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு வந்து என் அக்கா பேரனுக்கு வந்து இன்னைக்கு பேர் சூட்டும் கொண்டாடுறாங்க. நல்லபடியாக அவளுக்கு ஒரு பேரை வச்சு கொண்டாடுறாங்க. அதுபோல் இன்னைக்கு திருநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்காக டாக்டர் சிவா படத்துலேருந்து மலரி குறிஞ்சி மலரி அந்த பாட்டை பாடுவோம். சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான்.
3: சித்தார்கோட்டையிலிருந்து தௌபிக் ரஹ்மான அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு அழகான பாடல் இசாஸ் ஜானகிமான் நினைக்கிறேன். இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமிலி ஜெனிபர் சகோதரி வந்திருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பில் தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அக்டோபர் மாதம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்னடா இது 2-3 நாளாக மழை காலையிலேயே வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வராத மாதிரியும் இருக்குது. அப்படியே ரொம்ப உப்பசமாக வரவா வரவேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்குது போல. மழை எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மழை வரும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம மனசை தேத்திக்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு வெக்கையாக இருக்குது. சரி, நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை நல்லா படிக்குது, நல்ல மார்க் எடுக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். என் பையன் ஃபர்ஸ்ட் ரேங்கு, என் பொண்ணு காலேஜில் எல்லா பாடத்துலேயும் நல்ல மார்க் வாங்குதுன்னு பெருமையாகவும் சொல்லுவோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுக்க மார்க் மட்டும் போதுமா? ஒரு குழந்தை பெரியவங்களோட எப்படி பேசணும், நண்பர்களோட எப்படி பழகணும், ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்கணும், தோல்வி வந்தால் எப்படி அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. இப்போ நம்ம குழந்தை கணக்கில் 100 மார்க் வாங்கிடலாம், ஆனால் அவங்க மனசில் இருக்கிற உணர்வுகளை சரியாக சொல்ல தெரியலைனா, யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா உதவணும்னு தோணலைனா, தன்னோட பொருட்களை பொறுப்பாக பார்த்துக்க தெரியலைனா, இப்போ அந்த படிப்பு மட்டும் வாழ்க்கையை முழுமையாக்கிடாது. அதனால தான் இப்போ நிறைய பேர் குழந்தைகளுக்கு புத்தக அறிவை மட்டும் போதாது, வாழ்க்கையோட அறிவும் தேவைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும், ஆனால் வாழ்க்கை நமக்கு மனுஷங்களை புரிஞ்சிக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு குழந்தை வளர்கிறப்போ அது புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை மட்டும் படிக்காமல் சுற்றி இருக்கிற உலகத்தையும் கவனிக்கணும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள், பெரியவங்க பேசுகிற அனுபவங்கள், நண்பர்களோட உறவு, இயற்கை, சமூக பொறுப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு குழந்தையை நல்ல மனிதனாக உருவாக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. நாம் என்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், மற்றவங்களை எப்படி மதிக்கிறோம், கோபம் வந்தால் நம்ம எப்படி கையாளுகிறோம், இதையெல்லாம் அமைதியாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறத விட நாம் வாழ்ந்து காட்டுறது தான் பல நேரங்களில் பெரிய பாடமாக மாறிடும். அந்த நேரத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பாட்டி தாத்தா சொன்ன கதைகளில் வாழ்க்கை பாடங்கள் இருந்துச்சு. வெளியே போய் விளையாடுறதால நண்பர்களோட சேர்ந்து பழகிற திறமை இருந்துச்சு. வீட்டில் சின்ன சின்ன வேலைகளில் உதவுறதால பொறுப்புணர்வு நமக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இப்போ குழந்தைகளோட நேரம் பெரும்பாலும் புத்தகத்துக்கும் மொபைலுக்கும் நடுவில் தான் போகுது. அதனால தான் படிப்போடு சேர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு மரம் நல்லா வரணும்னா அதுக்கு தண்ணி மட்டும் போதாது, நல்ல மண் வேணும், சூரிய ஒளி வேணும், காற்று வேணும். அதே மாதிரி ஒரு குழந்தையும் நல்லா வளரணும்னா புத்தகம் மட்டும் போதாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமாக மாறிடுச்சு. புத்தகத்தில் படித்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களையும் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட எப்படி பேசணும், எதை நம்பணும், எதை தவிர்க்கணும், எப்படி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது, படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக களத்திலிருந்து இளவேந்தன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
4: என் பேர் வந்து இளவேந்தர்.
3: நீங்க இப்ப என்ன படிக்கிறீங்க?
4: இப்ப வந்து 9th படிக்கிறேன்.
3: சரி, இப்ப நீங்க ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்க, எக்ஸாம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கோம். அதை தாண்டியும் ஒரு கல்வியை தாண்டி உங்க அம்மா அப்பாட்ட வந்து என்ன விஷயங்களை வந்து கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்?
4: எனக்கு வந்து எப்படி ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்றது, எப்படி வந்து நல்லா பேசுறது, தைரியமா கம்பீரமா நம்ம பேசுறத மத்தவங்க கவனிக்கிற மாதிரி, மத்தவங்களுக்கு அறிவாத சிந்தனைகளை ஊட்டுற மாதிரி பேசுறதுங்கிறத வந்து எங்க அப்பாட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன், இன்னும் கத்துக்க ஆசைப்படுறேன்.
3: நீங்க பேச ஆரம்பிக்கும் போது தெரியுது எவ்வளவு விஷயங்கள் உங்க அப்பா பார்த்து கத்துட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அந்த மாதிரி தான் பேசுவாங்களா?
4: ஆமா, எங்க அப்பா வந்து நல்லா பேசுவாங்க, நிறைய இடங்கள்ல வந்து இப்ப பேசியிருக்காங்க. அவங்க வந்து நல்லா தைரியமாவும் அறிவு பூர்வமாகவும் உண்மைகளை வச்சு பேசுவாங்க.
3: உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேச்சாற்றல் அப்படிங்கறது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு நினைக்கிறீங்க? நல்லா அந்த பேசுறது,
4: இந்த மாதிரி பேசுறது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு. சும்மா வந்து இப்ப பசங்களோட பேசுறதுலேயே கூட நமக்குன்னு வந்து ஒரு தனி அங்கீகாரத்தை உண்டாக்குனா அது காரணம் வந்து இந்த பேச்சுதான். அது மட்டும் இல்ல, இந்த பேச்சு போட்டிகள் நிறைய நான் கலந்திருக்கேன். 6வது, 7வது, 8வதுல வந்து 3 வாட்டியுமே 3 வருஷம் காமராஜர் பேச்சு போட்டி வந்து ராம்நாட்ல வந்து NMS தலைமையில வந்து வச்சாங்க. அதுல வந்து 3 வாட்டியுமே பிரைஸ் அடிச்சிருக்கேன். முதல் வாட்டி போகும்போது 2வது பரிசு, 2வது வாட்டி போகும்போது 1வது பரிசு, 3வது வாட்டி போகும்போது 3வது பரிசு, இருக்கிற எல்லா பிரைஸையும் அடிச்சாச்சு. இந்த வருஷம் 9வது படிக்கிறதுல வந்து மாநில அளவுல வந்து ஆங்கிலத்துல வச்ச பேச்சு போட்டியில வந்து 1வது பரிசு எங்களது கேட்டகரி 8வதுல இருந்து 10வது வரைக்கும்.
3: தமிழ் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா சாதமா பேசுறீங்க, நல்லா பேசுங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சூப்பரா வந்து பேசுங்க. நிறைய இடத்துல ஜெயிக்கணும், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் என்ன பேசப்படலாம்?
4: எங்களுக்கு வந்து இளையராஜாவோட நான் ஏரிக்கரை பாடல் வந்து வேணும்.
3: நன்றி,
4: நன்றி.
2: கண்டிப்பாங்க, இளவேந்தன் தமிழில் மட்டும் பேரில் மட்டும் தமிழ் இல்லை, அவங்க பேச்சிலையுமே தமிழ் உணர்வு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த இளவேந்தன் தம்பி வந்து அவங்க அப்பாட்ட இருந்தால் இவ்வளோ விஷயங்கள் கற்றுருப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா பேச்சு போட்டியில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஆங்கிலத்து பேச்சு போட்டியிலையுமே ஒரு ப்ரைஸ், மாநில அளவில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், குழந்தைகள் வந்து நம்ம கற்றுக்குறாங்க அப்படின்னா முத முதல்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து தாங்க கற்றுப்பாங்க. அப்படி தான் இந்த இளவேந்தன் தம்பியுமே கற்று நினைக்கிறேன்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வாஷிங்டன், எனக்கு 36 வயசு ஆகுது. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ராமேஸ்வரம். பாம்பனுக்கு வந்து ஒரு 15 வருஷம் 18 வருஷம் இருக்கு. 2013 ஜனவரி 26 முக்கியமாக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம்னா அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போய்கிட்டு இருந்தோம். கடலுக்கு போனால் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தா நாங்கள் ரொம்ப இல்லாத குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் கூட பிறந்தது 5 பொண்ணு, நானும் என் தம்பியும் தான். என் தம்பியும் நான் தான் கடலுக்கு கூட்டு போகிறேன். ரெண்டு பேரும் ஒரே போட்டில் தான் போகிறோம். மறுவாரம் எங்கள் அக்காவுக்கு நிச்சயம் வைக்கணும். எங்கள் அம்மா நிச்சயத்தை நிச்சயம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையடான்னு சொல்லி சொல்லும்போது, அம்மா நீங்கள் ஏம்மா யோசிக்கிறிய, நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நான் கடலுக்கு போயிருக்கேன். கடலுக்கு போயிட்டு வந்தால் முத நாள் போனோம், நல்ல பாடு, நிச்சயம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் நெருங்கி வருது. கல்யாணம் நெருங்கி வரும்போது நான் போன போட்டில் வந்து டீசல் ஏர்லாக் ஆகிட்டு பெட்டியிலுக்கிட்டு வந்த போட்டு அணியத்தில் கயிறு மடக்கியிருந்தோம் கம்பையில். நாங்கள் எல்லோரும் அந்த எதிர்பாராத விதமாக நாங்கள் எல்லோரும் அணியத்தில் உட்காந்து மீன் சாப்பிட்டு மீன் அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுக்கும்போது என் உயிர் என்னிட்ட இருந்து தப்பிச்சிச்சு. நான் உயிராக நேசித்த ஒருத்தன் என் மடியிலேயே சரிஞ்சு விழுந்தான் அந்த கம்பை பிடுங்கி. அலையோட சீற்றத்துக்கு மார்சாவோட கடல் அலைகளோட சீற்றத்துக்கு அந்த கடல் அந்த கம்பம் மரக்கம்ப போட்டில் உள்ள ஆங்கர் மடக்கிற கம்பையானது பிடுங்கி அடித்ததில் ஸ்பாட்லேயே நெத்தி புலந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாப்புல. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம். எனக்கு நடக்க வேண்டியது அந்த அண்ணனுக்கு நடந்துச்சு. நான் குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுத்தது முழிச்சு பார்த்தா என் முகமெல்லாம் ரத்தம், என் ஆத்மா வெளியில் இருந்துச்சு. ஐயோ, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோமே, நம்ம செத்துட்டோமே, நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பான்னு சொல்லி நினச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த சக நண்பர் ஒருத்தர் தையை தட்டி என்னோட ஆத்மாவை உள்ளே கொண்டு வர வச்சார். கண்ணு முன்னாடி என் ஆத்மா வெளியில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு 2 மாதம் கடலுக்கு போகலை. அதோடு நாங்கள் காலிபண்ணி இங்கே வந்தது தான். ஊரை விட்டு காலிபண்ணி வந்துட்டோம். அவ்வளோ இது பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை நான் பிஸியா இருக்கேன், கால் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கத்துக்கிட்டேதான் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு தான் இருக்கோம். கத்துக்கிறதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா அது வெறும் படிப்பையும் பாடத்தையும் மட்டும் கத்துக்கிறது கிடையாது. புதுசா ஒரு பொழுதுபோக்கை கத்துக்கிறது, வெளியுலக அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறது மாதிரியான விஷயங்களும் நம்ம சுத்த

0: இன்னும் தூண்டணும், அவங்க புதுசா விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஸ்கூல்ல கத்துக்கிற நேரம் முடிஞ்ச பிறகு வகுப்பறைய தாண்டி அவங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க?
1: இப்ப லீவ் டேஸ் விட்டாச்சுல, குவார்டர்லி லீவுக்கு, அதுக்கு நான் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் என்ன சொல்லி கொடுக்கறேன்னா, உங்க வேலையை நீங்களே பாத்துக்கிறங்க. சாப்பிட்ட தட்டை எடுத்து சிங்கிளை போடுங்க, அதை வந்து கழுவி வச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். பாப்பாவுக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா, இது நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சவ்வு இதெல்லாம் நீங்க இது பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பைசா கொஞ்சம் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்.
0: வீட்டு வேலையிலயும் சொல்லி கொடுக்குறீங்க, சேவிங்ஸ் பத்தியும் சொல்லி கொடுக்குறீங்க.
1: சேவிங்ஸ் பத்தியும் சொல்லி கொடுக்குறேன். நீ எப்படிப்பா சமாளிப்ப அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காராவ கேட்டாங்க. அதோட என் மகன் சொன்னா, கதவெல்லாம் முதல்ல பூட்டுவேன், பூட்டிட்டு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பாப்பேன். அத நான் கேட்டேன், என்னப்பா எதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி தெரியும், எங்கிட்ட தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி தெரியாப்பா அப்படின்னு
0: கேட்டேன்.
1: அதோட என் பையன் சிரிச்சான். அதோட என் மச்சான் சொன்னாங்க, முதல்ல திருடன் வந்துட்டாங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியப்படுத்தணும், திருட வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப அவங்கள்ட்ட முதல்ல நான் நம்ம நல்ல உறவு முறையில இருக்கணும், அப்படின்னு எப்படி திருட வந்தா எப்படி இது பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க நேற்று எங்க வீட்டுக்காரர். அதுக்கப்புறம் வந்து எப்படி கோவப்பட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கெல்லாம் கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது.
0: சரி, அப்ப குழந்தைங்க நமக்கு மேபி கோவப்பட்டாங்கன்னா நம்ம எப்படி, பெற்றோர்களாகி நாம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்?
1: முதல்ல நம்ம கோவப்பட்டா எப்படி பொறுமையா இருக்கணும்னு நம்ம முதல்ல கத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமே குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட இருந்தா பழகுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து
0: கத்துக்கிட்டதுதான்.
1: அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பசங்க முதல்ல நம்ம கிட்ட இருந்தா பழகுவாங்க. இப்ப நான் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டா டப்புனு கையை நீட்டிடுவேன். இப்ப தம்பி பாப்பாட்டையும் அந்த பழக்கம் இருக்கு, ஏதாவது ஒண்ணுனா அவங்க ரெண்டு பேரும் பொறுத்து போக மாட்டாங்க, டப்புனு மாத்தி மாத்தி சண்டை போட்டுருவாங்க. அதனால இப்ப நானே முதல்ல என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப நானே சொல்றேன், பாப்பா முதல்ல வந்து கோவப்படாத, கோவப்பட்டு அடிச்சுன்னா அடிக்கும் போது உன் கூட பிறந்தவங்களுக்கு வலிக்குமேங்கிற ஒரு உணர்ச்சி மூலம் உனக்கு தெரியணும். நம்மனால வந்து நம்ம அக்கா அழுகிறான், நம்மனால நம்ம தம்பி அழுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சா கூட பிறந்தவங்கள்ட்ட நம்ம எதுக்கு சண்டை போடணும், சரி அந்த விஷயத்த நம்ம பொறுத்துக்கலாமேங்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இதை நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு.
0: கண்டிப்பா சூப்பரா குழந்தைகளுக்கு வந்து வழிமுறைகளை எப்படி கத்துக்கணும், நம்ம மத்தவங்கள்ட்ட எப்படி கத்துக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறீங்க சோவியா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பத்து தல மூவில இருந்து பத்து தல சாங் போடுங்க.
0: தந்தல்லா சோஃபியா, தேங்க்யூ. பாம்பன்ல இருந்து சோஃபியா தான் பேசுனாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட இருந்து தான் கத்துக்குவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு கோவப்பட்டாலோ இல்ல ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல அழுக வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துச்சுனாலோ அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் முன்னாடி காட்டிக்காம அதை ஃபர்ஸ்ட் நம்மளை நாம எப்படி காத்துக்கிறது, இந்த மாதிரி தருணங்களை நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைங்க முக்கியமா நம்மளை பார்த்து தான் செய்வாங்க. அப்புறம் வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது இதை இதுதான் இவங்க தான் செய்யணும், இதை இவங்க தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். நீ தூங்குறியா, ஒரு பாய்தலையனை மடிச்சு வை, ஒரு பெட்ல படுக்கிறியா, பெட்ஷீட்டை மடிச்சு வை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்ததா காளிதாசன் களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: எனக்கு ஒரு பையன் இருக்கான்.
3: சரி, உங்களோட குழந்தைக்கு ஒரு கல்வியை தாண்டி வேற என்ன மாதிரியான விஷயத்தை கத்துக் கொடுக்க நீங்க ஆசைப்படுறீங்க?
2: நாலு பேர்ட்ட நல்லா பேசணும், முதல்ல நல்லா பழகணும், நல்ல பழக்கத்தை கத்துக்கணும். என்ன இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல முக்கியமே கல்வி ஒண்ணு, அதுக்கு எடுத்தாலும் ஒழுக்கம் தான்.

0: வருங்காலம் முக்கியம். ஒழுக்கம் இல்லைன்னா வந்து இன்னைக்கு பையனுடைய வருங்காலம் ரொம்ப சீரழிவாக தான் இருக்கும்.
1: இதை உணர்ந்து அவனுக்கு இப்போ வந்து சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நாங்கள் சொல்லித்தான் கொடுக்குறோம், ஆனால் இருந்தாலும் அது எடுத்துக்கிறோம் நம்மளை, அது எடுத்துக்கிட்டு அது நல்ல வழியில் கொண்டு போய் செலுத்திட்டு நல்லாயிருக்கும். அதை பயன்படுத்திக்கலைன்னா அது வாழ்க்கை சீரழிவு தான்.
1: ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கருத்தையை பயன்படுத்திங்க. உங்களுக்கு என்ன பாடல்கள் சொல்லுங்கள்?
0: படத்தில் நல்லா புதுப்பாட்டாக பாட்டு போட்டுவிடுவோம்.

பெற்றோர்களாகிய நாம நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாசுக்கா சொல்லிக் கொடுக்கணும். வெளியே போயிட்டாங்க, ஒருவேளை குழந்தைகள் வெளியே போயிருக்காங்க, நாலு பேரை பார்த்தா நல்லா பழகணும். இவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, மொபைல் அடிக்டிலே இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளியே போன உடனே புதுசா ஒரு ஆட்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட எப்படி பழகுறது பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அதோட சொல்லுவாங்க, யாராவது ஒரு நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு யாராவது பெரியவங்க கேட்டா கூட சில பேர் இப்படி தலையாட்டிட்டு போவாங்க, அது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சில பேருக்கு இந்த பழக்கம் ரொம்பவே இருக்கு. ஒரு சில குழந்தைகளை நானுமே பார்த்திருக்கேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லி தான் இருப்பாங்க, வெளியே நாலு பேர் நம்ம சொந்தக்காரவங்களை பார்த்தா கொண்டா நீங்க வந்து மதிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல தான் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அதை காதில் வாங்கிக்கிறது இல்லை. சில பேர் யாராவது நம்மளை திட்டும் போது, நம்ம அப்பா அம்மாவை திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. சென்னையில இருக்கிற பல முன்னணி பள்ளிக்கூடங்கள்ல சில பயிற்சிகளையும் செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு வழங்கிட்டு வர்றாங்க. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கற்பனை உலகம் இருக்கு. நாம பெரியவங்களா இருக்கிறதால அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு பாராட்டணும், ஊக்கப்படுத்தணும். ஏன்னா நாம அவங்கள பாராட்டும் போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற அழகை பார்க்கவும் ரசிக்கவும் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு புகைப்படம் எடுக்கிறது மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இயற்கையை ரசிச்சு அதுல இருக்கிற ஒரு பூவோ ஒரு மரமோ ஒரு இலையோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிற சாதாரணமான ஒரு பொருளோ அதுல என்ன அழகு இருக்கு அப்படின்னு அவங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி ஊக்கப்படுத்தலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களோட புகைப்படங்களை அர்த்தமுள்ள விதத்துல எடுக்கவும் அதையெல்லாம் சேர்த்து ஒரு படத்தொகுப்பா உருவாக்கவும் கத்துக் கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது போட்டோ எடுக்க மட்டும் கத்துக்கிட மாட்டாங்க, இயற்கையை ரசிக்கவும் பழகிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான பொருட்களை சேர்த்து படத்தொகுப்பா உருவாக்குறது மூலமா எதை எப்படி பிரிக்கணும் எதை எதோட சேர்க்கணும் அப்படிங்கறதையும் வகைப்படுத்துற திறமையும் அவங்க வளர்த்துக்கிடுவாங்க. இப்படி கத்துக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதனாலதான் பல முன்னணி பள்ளிக்கூடங்கள்ல கூட மாணவர்களுக்கு இது மாதிரியான பயிற்சிகளை கொடுத்து அவங்களோட கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததா ஒரு நேருமே வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கங்க, நான் ஜெயராணி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்றக்காக வந்து ஒரு தவறை செய்ய பயப்படுறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒருத்தவங்க பார்த்தவங்க யாருமே பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து தைரியமா சுதந்திரமா அந்த தவறை வந்து செய்யறாங்க. ஆனா இன்றைக்கு குழந்தைங்க கிட்ட யாரு பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரிங்க, நாங்க வந்து எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நேர்மையா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களை குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா வளர்க்கணும். இதுதாங்க என்னோட கருத்து. நன்றி.
2: கண்டிப்பாங்க, நம்ம குழந்தைகள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம முன்னாடி பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க, தனியாக போயிடுவாங்க. ஒரு மொபைல் நோண்டுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசணும். சின்ன குழந்தைகளே அப்படி தான் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசணும், ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பாடத்தை பற்றி ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னாலும் நம்ம முன்னாடி பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் இல்லைம்மா ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு இதெல்லாம் தவறு இல்லை, நீ அம்மாட்ட கேட்டுட்டே மெசேஜ் பண்ணலாம், இதில் எல்லாம் எதுக்கு நீ பயப்படுற, அம்மாட்ட சொல்லு தைரியமாக, அம்மாவே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை, எந்த விஷயத்துக்கும் நீங்கள்லாம் பயப்படக்கூடாது, அம்மாட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு, தெளிவான விஷயங்களை தெரிஞ்சு கற்றுக்க, இதெல்லாம் எதுக்குமா பயப்படுற அப்படின்னு கூட நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கலாம். அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் பெற்றோர்களாகி நாம கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது படிப்பு மார்க்னு அதுக்குள்ளேயே ஓடணும், அதையெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இந்த கோபத்தையும் தோல்வியையும் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறது தான். சின்ன பசங்க எப்படியும் அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச உடனே கிடைக்கலன்னா, ஒருவேளை குழந்தைகளுக்கு வந்து நம்ம நினைச்சது உடனே கிடைக்கலன்னா அழுது அடம்பிடிப்பாங்க, கோபத்துல கத்துவாங்க, இல்லைன்னா பொருளை தூக்கி வீசுவாங்க. அந்த நேரத்துல நாமளும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள அடிக்கவோ கத்தவோ கூடாது. அதுக்கு பதிலா பக்கத்துல உட்கார வச்சு ரொம்ப அன்பா எடுத்து சொல்லலாம். கோபம் வர்றது ரொம்ப இயல்புதான், அதுல தப்பே இல்லை, தவறே இல்லை. ஆனா கோபத்துல கத்துறது மற்றவங்களை அடிக்கிறது தவறுதான்னு புரிய வைக்கணும். கோபம் ரொம்ப அதிகமா வரும்போது சத்தம் போடாம கொஞ்ச நேரம் வாயவே திறக்காம சும்மா உட்காரணும், இல்லைன்னா மூச்சை நல்லா இழுத்து உள்ள விட்டு வெளியே விடணும் அப்படின்னு சின்ன சின்ன வழிகளை சொல்லித்தரலாம். அவங்க கோபமா கத்தும் போது நாமளும் திருப்பி சத்தம் போட்டா அது இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுக்கு பதிலா என்னாச்சுன்னு அமைதியா கேட்டாலே அந்த கோபம் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிடும். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதுதான் தோல்வி. ஸ்கூல்ல மார்க் கம்மியாயிட்டாலோ இல்ல வேற எதுலையாவது தோத்துட்டாலோ பசங்க அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. மார்க் கம்மியா வாங்கிட்டேன்னு மூளையில உட்காந்து அழுதுட்டும் இருப்பாங்க. அப்போதான் நாம அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். என்னடா பயப்படுற, இன்னைக்கு தோத்தா என்னப்பா, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம், இதை விட நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. தோல்விதான் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போறதுக்கான முதல் படி அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தோல்ல தட்டி கொடுக்கும் போதே அவங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. உன்னோட வயசுல எல்லாம் நான் எவ்வளவு மோசமா இருப்பேன் தெரியுமா, நீயாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய தெம்பு வரும். தோல்வியையும் கோபத்தை பார்த்தே பயப்படக்கூடாதுன்னு அதுக்கு பதிலா இது சரி பண்ண என்ன செய்ய யோசிக்கணும் அப்படிங்கிற பக்குவத்தை நாம தான் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கறது சொல்லிட்டு, அடுத்ததா ஜாகிர் ஹுசைன் அண்ணா களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தாராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
4: என் பேர் ஜாகிர் ஹுசைன், குஜராத்ல காய்கறி கடை வச்சிருக்கேன்.
3: ஐயா உங்களுக்கு எத்தனை பசங்க குழந்தைங்க?
4: எனக்கு ஒரு பெண்ணு ஒரு பையன்.
3: ஐயா இப்ப ஒரு குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு வந்து கொடுத்துற வாய்ப்பு இருந்தாலும் படிப்பை தாண்டி பெற்றோர்களாகிய நாம என்ன மாதிரியான விஷயங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான விஷயம் கற்றுக்
4: கொடுக்கணும்? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவங்க நல்ல முறையில் வளர்றதுக்கு செய்யணும். முக்கியம் அவங்க டெலிஃபோன்ல அவங்க என்ன செய்யறாங்க எதை செய்யணும் அதை முதல்ல கவனிக்கணும். அவங்க அந்த போனாலே அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. நல்ல பசங்களை படிச்சுட்டு போயிருக்கிறாங்க, அவங்க படிப்புல கண்ணும் கருத்துமா இருக்குன்னா படிப்பு தான் அவங்களுக்கு வாழ்வாதார, அவங்க படிப்பு தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. படிப்பு இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பு எவ்வளவுக்கு முக்கியமோ அவ்வளவு அவங்களோட ஒழுக்கமும் முக்கியம். அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் தான் கற்றுக் கொடுக்கணும். அந்த லீவு நாள் நம்ம உறவு முறையில் இருக்கிற வீட்டுகளுக்கு அனுப்பணும். அங்கே போய் இருந்து கொஞ்சம் நினைப்பாங்க, அவங்க அப்புறம் இருந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன மாற்றமாகும், அவங்களுக்கு அதனால ஒரு சந்தோஷமா இருக்கு. பேர் அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது முறையாக படிக்கிறதுக்கு நம்ம செய்யணும். முக்கியவாசி அவங்களை வந்து டெலிஃபோன்ல வந்து சம்மந்தப்பட்டது ஒழுக்கமான இதில் பார்க்குறாங்கன்னா நல்லது, படிப்பு சம்மந்தப்பட்டதை பார்த்தாங்கன்னா நல்லது, அதுதான் முக்கியம்.
3: ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வளர்த்தீங்களா? அவங்க நல்ல ஒரு
4: ஒரு பெண்ணு எனக்கு வளர்ந்து ஆளுமாக இருக்காங்க. பிள்ளைகளுக்கு போதுறதும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆளுமாண்டா கிட்டத்தட்ட டீச்சர் மாதிரி, டீச்சராக தமிழில் டீச்சருங்க, ஸ்கூல் டீச்சர், எனக்கு அரபு கல்லூரி டீச்சர், அதில் ஒரு ஆளுமா ஆளுமாக பையன் பார்த்தா அவர் பிளஸ் டூ முடிச்சு படிக்கிறாரு, காலேஜ் படிக்கிறது இருக்காரு. அவர் முடிஞ்சவரை அவர் நல்ல முறையில் இந்த மாதிரி போன இல்லாத அவர் நல்ல முறையில் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட நல்லா பார்த்து நல்லா வந்தால் நல்லது. அது எல்லாருமே வந்து முக்கியவாசம் ஒழுக்கம் தான் முக்கியம். அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் போன் வந்ததுலேருந்தா பசங்க பூரா வீணாக போனது. அந்த போன் முடிஞ்சவரை அவங்க நல்ல மாதிரி விஷயத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் என்னுடைய கருத்து.
3: நன்றிங்க.
4: நன்றி.
2: உண்மைக்குமே இந்த லீவு நாள்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டிய தேவையில்லை. குழந்தைகள் வந்து கையில் மொபைலை தான் எடுக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, சோசியல் மீடியாக்களில் பார்க்குறாங்க. சில பிள்ளைங்க ஏதாவது ஃபோட்டோவை வந்து என்ன மாதிரி அனிமேஷன் பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன அழகாக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களே போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் மொபைல் நம்ம கொடுக்காம சொந்தக்காரவங்க வீட்டுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான், அழுத்தமாக தான் இருக்கும். சொந்தக்காரவங்க வீட்டுகளுக்கு போகும்போது நாலு பேரோட பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்து வேற மாதிரி ஒரு உணர்வு தரும். இந்த மாதிரி லீவு நாளில் இப்போ எல்லாம் குவார்ட்டர்லி லீவ் போயிட்டே இருக்கு. குழந்தைகள் எத்தனை பேர், சில பேர் ஊருக்கு போயிருப்பாங்க, சில பேர் வீட்டில் இருப்பாங்க. இப்படி வீட்டிலேயே குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர்களாகி நாம ஒரு அவங்க பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, அத்தை மாமா வீட்டுகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கும்போது அவங்களோட சூழ்நிலை வேற மாதிரி மாறும். வீட்டிலேயே இருந்து தம் பண்ணி இருக்கிறதுக்கு வெளியே போகும்போது நாலு பேரை பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, நாலு விஷயத்தையுமே கற்றுக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்ப்பா.
1: சொல்லுங்கக்கா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னக்கா?
2: பாமல ஜென்சி பேசுறேன்ப்பா. சொல்லுங்களா?
1: நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா.
1: சரி, ஒரு குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு வந்து படிப்பை தாண்டி இந்தந்த விஷயம்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க இன்ன வரைக்கும்?
2: படிப்பை தாண்டினா மரியாதை தான் முதல்ல குழந்தைகளுக்கு முக்கியம்.
1: ஓகேக்கா.
2: பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தாகணும். புதியோட பெரியவர்களை பார்க்கவும் வணக்கம் சொல்லணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இப்ப பெரியவர்களுக்குள்ள மனத்தாங்கள் இருந்தாலும் அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்க்கவும் கூடாது. பெரியவங்க சண்டை போடுவோம், அது நீங்க எதுவும் இது பண்ணிக்கிற கூடாது. நாங்க எப்போனாலும் சண்டை போடுவோம், எப்போனாலும் சேர்ந்துக்கிறோம். நீங்க எப்போ இருக்கிற மாதிரி யாரோட பேசியலோ எல்லாரோடையும் பேசி பழகணும் அப்படிங்கறதா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என் குழந்தைகளுக்கு. அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க.
1: சரி, இந்த வீட்டு வேலைகள் அதெல்லாம்
2: வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவான், சாப்பாடு எடுத்து வைப்பான், வீடு கூட்டி விடுவான், அவர் படுக்கை எடுத்து போய் விரிக்கிறது எடுத்து வைக்கிறது எல்லா வேலையும் அவன் பாக்கதான் ஹெல்ப் எல்லாம் பண்ணதான் செய்வாங்க. என்னோட குழந்தைய ரெண்டு பேரும் பண்ணுவாங்க, பையனும் நல்லா ஹெல்ப் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான்.
1: ஓகேக்கா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து ராஜாவின் பார்வையில வந்து பார்வையில அந்த படத்துல இருந்து அம்மன் கோவில் எல்லாமே அந்த பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா.
2: நன்றிக்கா.
1: பாமன்ல இருந்து ஜென்சியக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தெரிய தேவையில்லை. ஒரு சில குழந்தைகள் நம்ம பேரண்ட்ஸை பார்த்தே கத்துக்குருவாங்க, நம்ம அம்மா இதெல்லாம் பண்றாங்க, அப்பா இதெல்லாம் பண்றாங்க, இதை நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சில குழந்தைகள் கத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் இந்த வீட்டு வேலைகளும் பேரண்ட்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது இந்த சாப்பாடை தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த சில சாப்பிட்ட தட்டை இந்த சுயமாக ஒரு வேலை பண்ணணும், இல்லை அந்த தட்டை வந்து அம்மா தான் கழுவணும், இந்த இடத்த அம்மா தான் கூட்டி விடணும், அப்பா தான் இது பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணாமல் சில குழந்தைகள் அந்த விஷயமே பண்ணுவாங்க. சாப்பிட்ட தட்டை அவங்களே எடுத்துகிட்டு போய் கழுவுவாங்க, எச்சியை தனியாக பிரித்து போடுவாங்க, அவங்கவுங்க போட்ட ட்ரெஸ்ஸுகளையுமே ஒரு சில குழந்தைகள் துவைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
1: உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் எமி, நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க எமி? படிப்பை தாண்டி குழந்தைகளுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம்?
3: படிப்பை தாண்டி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுனா தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுக்கலாம், அப்புறம் விளையாட்டுகள் சொல்லி கொடுக்கலாம்.
1: என்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க? படிப்பு மட்டுமே முக்கியம் இல்ல, இருந்தாலுமே வெளியே போகும்போது
3: கிடையாது, பிள்ளைகளுக்கு வந்து பெரியவங்களை எப்படி மதிக்கணும்
1: கண்டிப்பா
3: அது சொல்லி கொடுக்கறோம். அப்புறம் படிப்பை தாண்டி சொன்னா கடவுள் பக்தி வேணும், அத சொல்லி கொடுக்கறோம்.
1: ஓகே மேம், உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? ஹலோ
3: ஹலோ
1: சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? சரி ஓகே மேம், உங்களுக்கு ஏதாவது நாங்க புது படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறோம். தேங்க்யூ மேம்.
3: ஓகே தேங்க் யூ மேம்.
1: படிப்பை தாண்டி வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தைகள் நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அதையெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைகள் நல்லா மனுஷனாக மனிதநேயத்தோடு வளரணும், அதுதான் முக்கியம். சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களை மதிக்கணும், அன்பாக நடந்துக்கணும், யாராவது கஷ்டத்தில் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது வெறுமனே சொல்லிக் கொடுத்துறதோட விடாமல் பெற்றோர்களாகி நாம் அவங்க பார்க்குற மாதிரி செயல்படுத்தி காட்டணும். ஏன்னா குழந்தைகள் நாம் சொல்றதை விட நாம் எப்படி நடந்துக்கிறோம்னு பார்த்து தான் அதிகமாக கற்றுப்பாங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு புரிய வைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை ஏழையாக இருக்காங்கன்னா அவங்கள ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். பொது இடத்துல குப்பைப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, மற்றவங்களோட உரிமையை மதிக்கணும். நம்ம யாரையாவது காயப்படுத்திட்டா அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. ஒரு சில குழந்தைகள் கொஞ்சம் அடமண்டாவே இருப்பாங்கன்னே சொல்லலாம், ஏன்னா நான்லாம் கேட்க முடியாது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகி நாம கூப்பிட்டு வச்சு இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, இது பின்னால் இந்த மாதிரி இருந்தால் ஒரு சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே கேலி கிண்டல்னு பண்ணாமல் அவங்களுடைய நிலைமையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நான் இருந்த இடத்துல அவங்க இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிற பழக்கமும் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சேவியர். தங்கச்சி மடம் சூசேபுரம் ஒட்டலாம். வயசு 44. நான் 8 வயசுல கடலுக்கு போயிட்டேன். ரெண்டா பாரம் தான் படித்தேன். குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தினால கடலுக்கு போயிட்டான். 9-10 வருஷம் இருக்கும். காற்று வரத்துல கடலுக்கு போயிட்டோம். 4 பேர் போய் ட்ரவல் ஆகி கடந்துட்டோம். 3 நாளாக கரையவே வரல. இங்கேருந்து மண்டபத்துக்கு கடலுக்கு போயிருந்தோம். மழைக்க நடுதீவு கோவர்த்தீவு ஓரத்தில் போனோம். போக காற்று இழுத்துட்டு போயிட்டு 3 நாளாக கடந்த யாரும் தேடி வரல. போட்டு அன்னைக்கு தான் 5 போட்டு தாழ்ந்துருச்சு. சரியான காற்று அடியாத்து கச்சான். யாரும் தேடி வரல. நாங்களாம் 3 பேரும், நான் போனது 3 பேரும், நான் தான் பெரிய ஆள். அப்போ எனக்கு வயசு 32 வயசு இருக்கும். எங்கே போட்டு ட்ரவல் ஆகி கிடந்துச்சு. நேவியை பார்த்தா நேவி வரல. அவட நாங்கள் 4 பேர் இருந்து வேலை செஞ்சு பையப்பே ஓடி வந்து 3 நாள் கழிச்சு என்ன பக்கத்தில் தான் தீவு இருக்குது, அதில் போய் பிடிச்சிருவோம்னு சொல்கிறது. ஆனால் உயிர் போகாது, போய் நம்ம தீவில் சோழலை அடைஞ்சிருவோம்னு சொல்கிற தைரியம் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் இல்லை. அந்த கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு, அதை கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு வலி தெரிஞ்சு ஓடி வர்றதுக்கு சிபிஎஸ் இருந்துச்சு. அப்போ இந்த செட்டு கூப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ அந்த வாக்கி டாக்கி செட்டு இருக்குல்ல, அதனால போட்டில் தகவல் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செட்டு எதுவும் இல்லை, வாக்கி டாக்கி எதுவும் இல்லை. அது போனால் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அப்படியே பைப்பே தீ உளும்பு பிடிச்சே ஓடும் சொல்லி வந்துட்டோம். ஓடி வந்தோம், கோடி தெரிய வந்தோம். அதுக்கப்புறம் கோடி தெரிய வரவும் போட்டு கரையை வந்துச்சு. வரவும் போட்டு வரவும் அப்படி இழுத்துட்டு வந்துட்டாங்க. மழைநில தொழில் பார்க்கலான் தான் இருந்துச்சு. நம்ம கஷ்டத்துக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுலேயே புலங்கினால வேறு 1 வாரம் கழித்து மறு ராமேஸ்வரம் தான் கடலுக்கு.
0: குரல் அற்றவர்கள்.

0: பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி பெற்றோர்களாகிய நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அப்பெல்லாம் தாத்தா பாட்டி ராத்திரி ஆனா குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு திண்ணையில பாய போட்டு உட்கார வச்சு கதை சொல்றதே ஒரு தனி சுகம். இப்ப மாதிரி கையில ஆண்ட்ராய்டு போனோ விதவிதமான கார்ட்டூன் சேனலோ எதுவும் இல்லாத அந்த காலத்துல தாத்தா பாட்டியோட வாயிலிருந்து வர்ற கதை தான் பசங்களுக்கு உலகமே. காக்கா குருவி கதையில ஆரம்பிச்சு தெனாலிராமன் புத்திசாலித்தனம் நீதிமன்றங்களோட சரித்திரம் வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா பேரம்பேத்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாதுங்க, அதுல ஒவ்வொரு நாளும் பசங்களுக்கு தேவையான எத்தனையோ நல்ல விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. யாராவது கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு கதவை தட்டி வந்தா அவங்கள பசியோட அனுப்பக்கூடாதுன்னு மனிதநேயத்தை கதையோட கதையா சொல்லுவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஒரு நாள் ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளை எப்படி ஒற்றுமையா வச்சுக்கணும், சொந்த புத்தகங்களை சொந்த பந்தங்களை எப்படி வந்து அரவணைச்சு போகணும், பெரியவங்களை எப்படி கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை செய்யக்கூடாது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிலாம் பண்ணா யாருக்காவது ஒரு தவறு பண்ணிட்டு அது பாவம் அப்படின்னு பசங்களுக்கு ரொம்ப ஆழமா சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெரியவங்க கூட பேசுறதே குறைஞ்சு போச்சு, எல்லாம் தனித்தனியா ரூம்குள்ள அடப்பட்டு போயிட்டோம். ஆனா அன்னைக்கு அந்த தாத்தா பாட்டி சொன்ன கதைகளும் அவங்க ஊட்டி அந்த பண்பாடும் தான் பல தலைமுறைகளை ரொம்ப நாகரிகமாகவும் மனிதநேயத்தோடையும் வாழ வச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு தங்கை அமளி ஜெனிப்பருக்கு. வணக்கம், சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேஷ்.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
1: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்ப நம்ம படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு இந்த விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும், இல்ல நான் இந்த விஷயங்கள்லாம் என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேமா, என் குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா எந்த விஷயத்தையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, என்ன சொல்லலாம் கத்து கொடுக்கலாம்?
1: படிப்பை தாண்டி அவங்க வந்து முன்ன வந்து குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும். நம்ம உற்றார் உறவினர்கள் நம்ம நம்ம நம்ம வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு போறாங்கன்னா அவங்கள எப்படி வரவேற்கணும், அவங்கள எப்படி ஒரு சிறப்பு பண்ணணும், இதையெல்லாம் கத்துக் கொடுக்கறோம். அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம தனி மனித ஒழுக்கம் வேணும்
0: கண்டிப்பா.
1: அது குறிப்பா ஆண் குழந்தைக்கு நான் அதிகமா அதை சொல்லிக் கொடுப்பேன். தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அக்கா தனிச்சு மாதிரி தான் அடுத்தவங்க பொண்ணுங்களும் அவங்க ஒரு காலேஜுக்கு போவாங்க வருவாங்க, அவங்கள பார்த்து திரிக்கிறது, அவங்கள பார்த்து கிண்டல் அடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கம் வச்சு கூடாது.
0: கண்டிப்பா
1: நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் அந்த
0: மாதிரிதான், அப்பதான் நமக்கு வலிக்கிறது தெரியும்.
1: ஆமா, அதே நேரத்துல எங்க பெண் குழந்தைங்களை பொறுத்தவரையிலும் மூன்று பேருமே நான் வந்து சொல்லி நான் சொன்னது என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: நான் காதல் திருமணம் செய்து கிடது உலக அறிஞ்ச விஷயம்.
0: ஓகேனா,
1: நான் அன்னைக்கு எங்களுடைய காதல்ங்கிறது ஒரு குடும்பத்தோட ஒட்டி போன காதல்.
0: ஓகேனா,
1: இன்னைக்கு காதல் அப்படி இல்ல. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் 1 மாசம் பழகுறாங்க, அந்த பின்னாடி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க, அந்த குடும்பம் இன்னைக்கு தெருவுல நிக்கிறாங்க. அந்த பெண்ணும் அந்த பெண் குறிப்பா அந்த பெண் வந்து வயசுல குழந்தைய சம்பந்தத்துக்கு தெருவுல நிக்கிறாங்க. இது போன்றெல்லாம் நடக்குது. அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா போகணும், ஜாக்கிரதையா வரணும், யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
0: ஓகேனா,
1: பொண்ணுங்கிறதையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் பேசுவேன். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அதை நல்ல ஆழமா எடுத்து சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வந்து இப்படிதான்
0: தெளிவு கிடைக்கும்
1: எண்ணம் தோணும். இப்ப எனக்கு பேத்திகளா கூட காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லுவேன் என்னன்னா உங்க கூட படிக்கிற மாணவ மாணவியெல்லாம் நல்லவங்களதான் இருப்பாங்க. இருந்த போதும் நீங்க ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா, ஒரு கோல்டிங்ஸோ இல்ல ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா நீங்க அதை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி அநேகமா நீங்க அதை கீழே ஊத்தி பாக்கணும், அல்லது ஒரு ஏதாவது ஏதோ நாயிங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஊத்தி பாக்கணும், இல்லையா வேணா தவிர்த்துருங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் வந்து கொடுமை.
0: கண்டிப்பாண்ணா,
1: ஆமா. அதனால என்ன இதை எல்லாமே சொல்லி கொடுக்கணுமா, இதையெல்லாம் நம்ம எப்படா சொல்லி தரது நம்ம பிள்ளைங்கிட்ட?
0: நாசுக்கா சொல்லிடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா. அதனால நான் வந்து ஒழுக்கத்தை கத்து கொடுக்கறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியிலயும் நல்லா எனக்கு சொல்லி கொடுத்து என்னைக்கு என் 3 பெண்கள் குழந்தையும் நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு காலேஜ் படிக்கிறாங்க.
0: ஓகேனா,
1: அப்ப அந்த ஒழுக்கம் தான் நம்ம யாருகிட்ட எப்படி பழ

0: இதே விஷயங்களை அவங்க பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பா அதனால நம்ம குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து நன்னடத்தையை கத்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க,
0: ஓகேனா,
1: நம்ம குடும்பத்துக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லதுமா.
0: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, படம் வந்து குடியிருந்த கோவில்.
0: ஓகேண்ணா,
1: அதுல ஆடலோட பாடலை கேட்டுங்கிற படம்
0: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா.
1: தேங்க்யூண்ணா.
0: நன்றிண்ணா. சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. குழந்தைகளுக்கு உண்மைக்குமே ஒரு காலேஜ் போற குழந்தைகளா பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை பெற்றோர்களாகி நாம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்துதான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரேடியோக்கு பக்கத்துல இருந்து பேசாம கொஞ்சம் தனியா வாங்கக்கா. ஹலோ, இப்ப புரியுதுக்கா. சரி, நம்ம குழந்தைகளுக்கு வந்து படிப்பை தாண்டி இந்தந்த விஷயம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த விஷயம் நான் உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இல்ல என்ன விஷயங்களை சொல்லலாம்?
2: அன்பு ஒன்று, அன்புன்னு சொல்ற வார்த்தை அனைத்து அடங்கிரும் சார். அம்மா வயசுக்குள்ள நான்
0: பேசுறேன்னா
2: அன்பு ஒன்று, அன்பு மட்டும் கொண்டு வாங்க, அது அனைத்து அதுக்குள்ள அடங்கிரும். தாழ்மை, பணிஞ்சு உறவு. ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு காணிக்க வைக்கிறப்போ பத்து ரூபா ஒருத்த வாங்க, பத்து ரூபா இன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியாதுப்பா. அதே சமயத்துல நீ அது ஒரு கொஞ்சம் கூட, அப்ப இந்த அவன் வந்து ஒரு கூட 100 ரூபா இருக்கு அப்புறம் சொல்லும் போது
0: நீங்க சொல்றது அந்த மர்ம கேட்டுட்டு இருக்காங்களா?
2: இல்லப்பா, நான் குந்தால இருக்க அக்கவுண்ட் இருக்காங்க.
0: சரி சரி
2: அப்படின்னு சொல்ல எல்லாருமே அத கடைபிடிச்சு செய்வாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கணும், ஆளுக்கு 3 ரூபா கொடுங்கப்பா
0: அப்படிங்கிறத.
2: அப்புறம் மறுநாள் சொல்லுமா, புள்ள ஒரு போக்கு சரியில்லைமா, கண்டிச்சு வைக்கமா அப்படின்னு. அது அப்படி அப்பதான் அவனு சண்டை
0: விடுவானுங்க.
2: போன குறவை பேசுவாங்க,
0: என்ன
2: ஒண்ணு பேசுறேன், அம்மாட்ட ஒண்ணு பேசுறேன், நீங்க ஏப்பத்தான் மூடி குடிக்க இல்ல என் பிள்ளைய எல்லாம் அப்படி பாக்கிறப்பான்னு சொல்லுவது. அது ஒண்ணு அந்த அன்புலைய கட்டுப்பட்டா அனைத்து அது ஒடுங்கிருந்த
0: அன்பாவே எல்லா விஷயத்தையுமே புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி
2: அன்புல அடிக்காம கொள்ளாம நீங்க லேட்டா கொஞ்சம் கோபமா இருங்க, அந்த புள்ள ஓடிடும். இதை தெரியாம செஞ்சுட்டே மனுஷன் அதை அடிக்காம,
0: நீங்க
2: அடிக்காம சொன்னா குடியார கூட அடிக்காம சொன்னா அதை கேட்டுக்கிடுவாங்க.
0: ஓகேக்கா, ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நல்ல கருத்து சொல்லிருக்காங்க. அன்புதான், அன்பை வச்சு நம்ம எல்லா விஷயமும்
2: உலகத்தையும்.
0: ஓகேக்கா, ரொம்ப நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்க்கா?
2: படம் குளிர்வகாவளி.
0: குலை பகாவலி.
2: பாட்டு மயக்குமாலை பொழுதே நீ போ, போ இனிக்கும் இன்ப இறைவே நீ வா வா. அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக்கா தந்துடலாம்க்கா. தேங்க்யூ அக்கா, ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாங்க, நம்ம குழந்தைகளை வந்து கண்டிக்கும் போது அன்பா, அன்பை வச்சு உலகத்தையே ஆளலாம். உண்மைக்குமே தான், நம்ம ஹார்ஷா சொல்றதுக்கும் அன்பா கூப்பிட்டு சொல்றதுக்கும் அந்த நேரம் அவன் தவறு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது அமைதியா போயிட்டு அவங்க கூலானதுக்கு அப்புறம் நம்ம போய் சொல்லும்போது அதுக்கு மதிப்பு கூடுதலாவே இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்ததா இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப்லயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம்.
3: தாத்தா பாட்டி காலத்துல வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, படிப்பை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தைக்கு சுய ஒழுக்கம்ன்றது தான் வந்து முதல்ல முன்னுரிமை கொடுத்தாங்க. அதனால தான் வந்து ஆசிரியர்கிட்ட அடி வாங்காதவன் நாளைக்கு காவல் நிலைய ஊழியர்கள்கிட்டயோ அதிகாரிகள்கிட்டயோ அடி வாங்குவான். அதனால் பிள்ளைய அடித்து வளர்க்கணும், முருங்கையை ஒடித்து வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய தத்துவங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் பெற்றோர்கள் முதல்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டியது என்னைய பொறுத்த மட்டும் மதிப்பெண்களுக்கு அல்ல, மதிப்பான மனிதனாக வாழ்வதற்குண்டான ஒரு சுய ஒழுக்கமான மனிதனை உருவாக்குவதற்கான தேவைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு மனிதன் சுய ஒழுக்கம் எப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு கற்பிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அவன் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக அவன் வந்து மாறுவான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்கக்கிட்டேயோ இல்லை ஒரு தலைமுறைக்கிட்டேயோ ஒழுக்கம் அப்படின்றது வந்து மிக மிக குறைவு. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆசிரியர்கள்ட்ட கண்டித்தாங்க, ஒரு தவறு பண்ணுறான்னா அவனை ஒழுங்குபடுத்துறதுக்காக கண்டித்தாங்க. ஆனால் அதை பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் எப்படி என் பிள்ளையை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை தடை பண்ணாங்க. அது நிறைய இடங்களில் சில ஆசிரியர்கள் தவறாக கையாண்டவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பெரும்பாலான ஆசிரியர்கள் இன்றைக்கும் நான் என்னுடைய ஆசிரியர்களில் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது நான் படித்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மரியாதைனா என்ன, அதை எப்படி நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி அந்த மரியாதையை நம்ம எப்படி வாங்கிக்கிறணும், அதே மாதிரி அவங்க ஒருத்தர்கிட்ட நம்ம அணுகும்போது எந்த மாதிரியான அணுகுமுறைகளை அணுகணும் அப்படின்னு ஒரு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் முன்னர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் மட்டுமே ஒரு மனிதனுடைய முக்கியமான இது கிடையாது. அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்குமான ஒவ்வொரு குழந்தைக்குமான தனித்துவமான திறமைகள் இருக்கு இல்லையா, முதல்ல அதை கண்டுபிடிங்க. அந்த குழந்தையினுடைய தனித்துவமான திறமைகளை கண்டுபிடிச்சி பெற்றோர்கள் அதை ஊக்குவீங்க. இதில் வந்து பெற்றோருக்கு மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து ஒரு பங்கு உண்டு, இதில் கட்டாயமாக உண்டு. இது பக்கத்து வீட்டு குழந்தை, எடுத்த வீட்டு குழந்தை, நாம ஏன் இதெல்லாம் கேட்கணும், நாம ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்கிறத பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்குமே தவிர்த்து நாம் சொல்கிறத மட்டுமே கேட்டு குழந்தைங்க வளரவே வளராது. அப்புறம் நம்ம செய்கிற செயல்கள், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நீ பெற்றோர்கள் சாதாரணமாகவே வந்து தவறான வார்த்தைகள் நிறையா பயன்படுத்துகிறாங்க குழந்தைகள் முன்னாடியும் சரி பொது இடங்கள்லேயும் சரி, தவறான வார்த்தைகள், தவறான புகை பழக்கங்கள், தவறான மது பழக்கங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சாதாரணமாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதை பார்த்து வளரக்கூடிய ஒரு சமூகம் எப்படி ஒரு நல்ல சமூகமாக இருக்க முடியும், அது எப்படி ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி பயணிக்கும், எனக்கு தேவைன்னா நான் அதை வந்து என்ன செஞ்சினாலும் நான் அதை எடுத்துக்குவேன் அப்படின்ற ஒரு சிந்தனை தானே வருது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கப்படணும். ஒரு தலைமுறையை நல்ல தலைமுறையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.
0: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்டு அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப அருமையான தகவலை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை கூட தவறு பண்ணுதுன்னா அதை நம்ம கண்டிக்கணும்னு ஹார்ஸாக கண்டிக்காமல் கூப்பிட்டு வச்சு பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் தவறு அப்படின்னு பாசமாக சொல்லும்போது அவங்க உண்மைக்குமே நல்ல விதமாக கேட்டுக்குப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஹார்ஸாக கூப்பிட்டு என்ன இப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம ஹார்ஸாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட போய் வேறு மாதிரி கூட சொல்லி விட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் சொல்லணுமோ அந்த விதத்தில் தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தோட அருமையும் குழந்தைகளுக்கு சொல்லணும். இது வந்து ஒரு பொருள் கேட்டவுடனே நம்ம உடனே வாங்கி கொடுக்குற பழக்கத்தை கொண்டு வரக்கூடாதுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், குட் டச் எது பேட் டச் எது அப்படிங்கிறத ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்மளோட அனுமதி இல்லாம இன்னொருத்தவங்க வந்து தொடரும்போது அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆன நம்மள்ட்ட இல்ல அவங்களுக்கு நம்பிக்கை உரியவங்களா நம்ம மாறுற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி எப்போ அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, என்ன இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆள் மிரட்டினா கூட அந்த யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது, நான் பண்ற விஷயத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மிரட்டினா கூட அதை வந்து பேரண்ட்ஸ் ஆகி நம்மள்ட்ட வந்து சொல்ற அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். படிப்பை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
4: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க. இப்ப நம்ம குழந்தைகளுக்கு வந்து படிப்பை தாண்டி இந்த விஷயம் சொல்லி கொடுக்கறதா அவங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, எந்த விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க?
4: தற்காப்பு கலைகள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அது குழந்தைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். குறிப்பிட்டு அவங்களுக்கு வந்து கராத்தே, குன்ஃபு இது மாதிரியான விஷயங்கள், நீச்சல் இது, அப்புறமா தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பிரத்யேகமான அந்த பயிற்சிகள் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். குத்துச்சண்டை, பாக்ஸிங் கூட சில பேருக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
3: நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம்?
4: எனக்கு வந்து இதுல கராத்தே அப்படிங்கறது தெரியும், குன்ஃபு அப்படிங்கறது தெரியும். அது எனக்கு ஒரு தற்காப்பு கலையாக எங்க அம்மா அப்பா சின்ன வயசுல கத்துக் கொடுத்தாங்கப்பா.
3: ஓகேண்ணா, ஓகேண்ணா. சரி, சொல்லுங்க வேற என்ன விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்தாதான் நம்ம குழந்தைகள் வந்து வெளியே வந்து நல்லா ஒரு சமூகத்துல வந்து இருக்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம் தற்காப்பு கலைகளை தாண்டி?
4: தற்காப்பு கலைகளை தாண்டி பெரியவங்களுடைய பெயர்கள், அப்புறமா சமையல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த உலகத்துல

0: வேணும்.
1: உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கப்பா.
0: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.
1: ஆ, பை பை.
0: ஆ, வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. தற்காப்பு கலைகள் உண்மைக்குமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து தற்காப்பு கலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். இப்ப நம்ம ஊர்களே நிறைய இடங்கள்ல வந்து தற்காப்பு கலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலம்பமா இருக்கட்டும், கராத்தேவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதையுமே வீட்டில் பெண் குழந்தைகள் தான் இதுல வந்து ரொம்ப மும்முரமா எல்லார் வீட்லயுமே, வீட்டுக்கு ஒரு குழந்தைனாலும் இந்த சிலம்பத்துல எல்லாம் போயிடுறாங்க. கராத்தேலயுமே இப்ப ரொம்ப குழந்தைகள் வந்து ஃப்ரீயாவுமே ஒரு சில இடங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு படிப்பை தாண்டி அப்படின்னு சொல்லும்போது தற்காப்பு கலைகள் அப்படின்னு சொல்லும்போது கராத்தே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு சிலம்பமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததான் இன்னொரு நேருமே வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எங்கிருந்து பேசியிருக்காங்க, என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்கன்னு கேட்கலாம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். தங்கச்சி மடத்துலேருந்து டோனா பேசுகிறேன். என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து படிப்பையும் தாண்டி சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு மரியாதை. அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மதிப்பு மரியாதை வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அம்மா இல்லாத இடத்துக்கு நீ வந்து எங்கேயுமே போகக்கூடாது. இப்போ வெளியவே இப்போ எங்கேயா சுற்றி பார்க்க போனால் அந்த இடத்துல அம்மா இருக்கணும். அம்மா எங்கே போகிறனோ அங்கே மட்டும்தான் நீ வரணும். அம்மா இல்லாத இடத்துக்கு நீ போகக்கூடாது தம்பி. ஏன்னா நம்ம சேஃப்டியாக பார்க்குற மாதிரி நம்ம குழந்தைய வந்து யாரும் சேஃப்டியாக பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நான் வந்து அவங்கள்ட்ட இதை சொல்லி தான் இது பண்ணுவேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சாப்பிடும் போதுலாம் சோத்து பருக்கில் ஃபுல்லாக கீழே சிந்தி தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்கனாலே அவங்க அப்படித்தானே இருப்பாங்க. அப்போ நான் சொல்வேன், தம்பி இந்த ஒரு வாய் சோத்துக்காக தான் அப்பாவும் கருங்கடலேருந்து கஷ்டப்படுறாங்க, விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்டுக்கிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெளியே விளையாடுறதுக்கு போவாங்க. விளையாட போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா மாதிரிலாம் என்ன செய்வாங்கன்னா, தம்பி சாப்பிடவா சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அப்போ நான் சொல்லி தான் அனுப்புவேன், ஒரு இடத்துல போய் நீ போய் விளையாட போறியா, அவளோட நீ நிப்பாட்டிக்கிறணும், அங்கே போய் சாப்பிட இங்கே போய் சாப்பிடலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னா அவளை அவங்க வந்து சொல்லுவாங்க, அம்மா என்னை சாப்பிட கூப்பிட்டாகம்மா, நான் போலம்மா, சாப்பாடை எடுத்தாகம்மா, அந்த உடனே நான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பொருள் கேட்டாலுமே அவங்களுக்கு உடனே உடனே வாங்கி கொடுத்துருவோங்க. எதுவுமே நாங்கள் யோசிக்கவே மாட்டோம். சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அப்போது நான் வந்து சொல்வேன், தம்பி இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்குற வந்து உடனே உடனே கிடைக்குது, நாங்கள் சின்னபிள்ளை இருக்கும்போதுலாம் அப்படிலாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் என்னோட கடந்த கால நிகழ்வுகளை நடக்கிறத பற்றியும் நடந்ததை பற்றியும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணுறதுலாம் அவங்க திருத்திக்கிடுவாங்க. அந்த வகையில் நான் வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து நான் நிறையா சொல்லுவேங்க, ஒன்று ரெண்டு கிடையாதுங்க, எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிடுவாங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் சேஃபம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு சங்கமம் படத்துல இருந்து சௌக்கியமா கண்ணி சௌக்கியமா பாட்டு போடுங்க, நன்றி.
0: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே சின்ன குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து சமூகத்தில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு குழந்தை திருட்டாக இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. வெளியே போகும்போது யாராவது இந்த சாக்லேட் கொடுத்தா வாங்காதீங்க, இதுதான் நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைகளை வந்து ஈஸியாக மடக்கணும் அப்படின்னா ஒன்று சாக்லேட்டு, இன்னொன்று மொபைலு, இது ரெண்டை கொடுத்துமே நம்ம குழந்தைகளை வந்து சீக்கிரமாக இது பண்ணணும் கவுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வந்து இது ரெண்டு ஒரு விஷயம் போதும். அதனால் வெளியே போனீங்கன்னா யாராவது சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாதுப்பா, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா வாங்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுமே நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கவும் கற்றுக் கொடுக்கணும். தன்னம்பிக்கையோட இருக்கிறது, தனக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறது, சரியான முடிவை எடுக்கிறது, கஷ்டம் வந்தால் சமாளிக்கிறது, இது எல்லாமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் பெரிய பெரிய அறிவுரையாக சொல்ல தேவையில்லை. தினசரி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தலாம். முக்கியமாக குழந்தைகள் தவறு பண்ணும்போது அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக அதில் இருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கான சின்ன சின்ன பொறுப்புகளை அவங்களே செய்ய விடணும். எல்லாத்தையும் பெற்றோர்களாகி நாமளே செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வாழ்க்கையை சமாளிக்கிற பழக்கமே வராது. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் எதுவா இருந்தாலும் பெற்றோர்கள் கிட்ட தயக்கம் இல்லாம பேசுற அளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான சூழலை வீட்டில் உருவாக்கணும். கடைசியில் குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கறத விட நாம எப்படி வாழ்ந்து காட்டுறோம் அப்படிங்கறதுல தான் அவங்க அதிகமாக கத்துப்பாங்க. அதனால படிப்போட சேர்த்து வாழ்க்கையை சமாளிக்கிற பக்குவத்தையும் கொடுத்தா அவங்க வளர்ந்த பிறகு அவங்க வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்த முடியும். இதுதான் குழந்தைகளுக்கு படிப்பை தாண்டி நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நானுமே ஒரு சில கருத்துக்கள் தந்தேன். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். அடுத்ததாக பாடல் வருது. நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்ம இந்தியாவில நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள் பாத்தீங்கன்னா அது கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியாத விளையாட்டுகள் நிறைய இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ரோல் பால். பேரை கேட்கும் போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, முதல்ல நானுமே அப்படிதான் நினைச்சேன். சோ இந்த விளையாட்டு நம்ம இந்தியாவுக்கு எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2003 புனேவை சேர்ந்த ராஜு தபாடே அப்படிங்கறவங்க தான் இந்தியாவில அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே ரோல் பாலா, இது என்ன புதுசா இருக்கு, இப்படி ஒரு விளையாட்டு இருக்குதான்னு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி கேட்கிற உங்கள யாருக்காச்சும் இந்த ரோல் பால் விளையாட்டை பத்தி தெரிஞ்சிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தாங்க. சரி, இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹேண்ட்பால் விளையாடுவாங்கல்ல, அதாவது பந்த கையால தட்டிட்டு போய் கோல் போடுவாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருப்பாங்க. ரோல் பால் விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ் ஷூக்கு பதிலா ஸ்கேட்டிங் ஷூ போட்டு விளையாடுவாங்க. இந்த விளையாட்டுல மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. 6 பேர் விளையாடுவாங்க, 6 பேர் சப்ஸ்டியூட்டா இருப்பாங்க. மொத்தமா 1 மணி நேரம் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க. முதல்ல ஒரு 24 நிமிஷம் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக், மறுபடியும் ஒரு 24 நிமிஷம் விளையாடுவாங்க. எதுக்காக இப்போ இந்த ரோல் பால் விளையாட்டை பத்தி சொல்றேன்னா, இன்னைக்கான நம்ம நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்மளோட சாதனை பெண்ணும் ஒரு ரோல் பால் பிளேயர் தாங்க. இவங்க இந்திய பெண்கள் அணி சார்பில் விளையாடி பெருமையும் வாங்கி தந்திருக்கிறாங்க. அவங்க தான் திருச்சி மாவட்டம் புலிவளம் கிராமத்தை சேர்ந்த வசிமா. வசிமாவோட அப்பா அப்துல்லா சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்களோட அம்மா தாஜினி ஷாபி அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல உடற்கல்வி ஆசிரியரா வேலை பார்த்துட்டும் வர்றாங்க. இவங்க 6ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் இவங்களுக்கு விளையாட்டு மேல ஒரு ஆர்வமே வந்திருக்கு. பொதுவா ஸ்கூல்ல பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகள்னு பாத்தீங்கன்னா இந்த கைப்பந்து, கால்பந்து, வலைப்பந்து, கூடப்பந்து, கபடி, கொக்கோன்னு இருக்கும். ஒரு சில பேர் ஒரு சில போட்டிகள்ல மட்டும் கலந்துப்பாங்க. ஆனா வசிமா எல்லா போட்டிகள்லயும் கலந்துகிட்டு எல்லாத்துலயுமே சிறப்பாவும் விளையாடி இருக்காங்க. அதுல அவங்க சிறப்பா விளையாடின ஒரு போட்டி தான் இந்த கைப்பந்து விளையாட்டு. அந்த விளையாட்டுலயும் சிறப்பா விளையாடி பல பரிசுகளையும் வாங்கி இருக்காங்க. இப்படி ஒண்ணு ஒண்ணா கத்துக்கும் போதுதான் ஸ்கேட்டிங் கத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ரோல் பால் விளையாட்டையும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விளையாட்டு புதுசா இருக்கு, இது விளையாடினா நமக்கு அங்கீகாரம் கிடைக்குமான்னு தன்னோட பயிற்சியாளர் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களும் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லவே ஆர்வமா அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரோல் பால் விளையாட கத்துக்கிட்டு 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாவட்ட அளவுல தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. தொடர்ச்சியா விளையாடி தேசிய அளவிலான போட்டியில வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. வசிமாவுக்கு ரோல் பால் விளையாட்டுல அதிக ஆர்வம் இருந்ததால அவங்களோட பள்ளி நிர்வாகமும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தது மட்டும் இல்லாம பள்ளி கட்டணத்தையும் ரத்து செஞ்சிருக்காங்க. இப்போ பள்ளி படிப்பை முடிச்சிட்டு முதுகலை ஆங்கிலம் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. விளையாட்டுல மட்டும் இல்லங்க, வசிமா படிப்புலயுமே கோல்டு மெடலிஸ்ட் தான். மாவட்ட மாநில அளவில் நடக்கிற விளையாட்டுகள்ல கலந்துக்கிறதை தாண்டி இப்போ இந்திய மகளிர் ரோல் பால் அணியில இவங்க மட்டும் இல்லாம கோவையை சேர்ந்த இன்னொரு பெண்ணுமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் 10க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு போய் விளையாடியும் இருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மாதம் கோவாவில நடந்த ஆசியா ரோல் பால் போட்டியில 10 நாடுகள் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த 10 நாடுகளுக்கும் இடையில நடந்த போட்டியில ஃபைனல்ல ஈரான் அணியை எதிர்த்து விளையாடி சாம்பியனும் ஆகியிருக்காங்க. இதுக்காக தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, 2023 சீனியர் ரோல் பால் போட்டியிலையும் 2024 கர்நாடக மாநிலம் பெல்காமில நடந்த தேசிய போட்டியிலையும் கலந்துகிட்டு 3வது இடம் வாங்கியிருக்காங்க. ஒரு பெண்ணால இவ்வளவு விளையாட்டுகளை கத்துக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கைப்பந்து, கால்பந்து, கூடப்பந்து, ரோல் பால் மட்டும் இல்லாம துப்பாக்கி சுடுறதுலயும் போட்டோ எடுக்கிறதுலயும் பல விருதுகளையும் பதக்கங்களையும் வாங்கியிருக்காங்க. ஒட்டு மொத்தமா இதுவரைக்கும் இவங்க 50 மேல பதக்கத்தையும் 75 மேல சான்றிதழ்களையும் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு விருதுகளை வாங்கின வசிமாவோட மிகப்பெரிய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய சார்பில் பல முறை ரோல் பால் விளையாடி நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கணுங்கிறது தான். வசிமாவோட இந்த ஆசை நிறைவேறணும்னு நம்மளும் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜெபிஷன். நான் பாம்பனில் தான் இருக்கேன். நான் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போவேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நாளையும் மாதிரி அன்றைக்கும் ஒரு பரபரப்பான காலை பொழுது ராமேஸ்வரத்தில் ஐசு டீசல்லாம் ஏற்றிட்டு கடலுக்கு ஓடுறதுக்கு ரெடியாக கடலுக்கு ஏற்றிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது பகலில் ஒரு 2 பாடு வச்சோம், ஒன்றும் பெருசாக மீன் வரத்தில்லை நம்ம எல்லைக்குள்ளே. 7 மணிக்கு பாடு வச்சு ஒரு 9 மணி ஆயிடுச்சு, நேவி வருது அப்படின்னு சொல்லி இலங்கை நேவி வருதுன்னு செட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எங்கள் டிரைவர் வந்து சீக்கிரம் பாட்டை வாங்குங்கன்னு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் பக்கத்தில் டேபிள் அந்த ஃபுல்லாகவே மரம் தானே, மரத்தில் தட்டமும் டம் டம் டம்னு கேட்கும் சவுண்டு. அப்போ தட்டி 7 சத்து நேவி வருது, சீக்கிரம் பாட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளப்புறோம். பழைய கிளப்புனா பழகையில் கம்பாவை மாட்டியிருக்கோம். பழகைக்கு அங்கிட்டு 2 பேரிங் செட்டு மாட்டியிருக்கும். இந்த பேரிஞ்சட்டை தட்டி கம்பாவத்தில் மாட்டேன் பழகையை கெட்டி வச்சுட்டு. அப்போ பழகையை கெட்டி வச்சுட்டு பேரிஞ்சட்டை தட்டலாம்னு பேரிஞ்ச பழக மேலே சாயிறேன். பழகை பெரட்டி விட்டுருச்சு. பெரட்டி விட்டால் நான் கடலுக்குள்ளே விழுந்துட்டேன். கடலுக்குள்ளே கிடக்கிறேன்னா எங்கள் போட்டு ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு, இலை சுற்றி ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருக்கு. என் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் கீரை தட்டுங்கன்னு கத்திட்டேன். நான் தண்ணிக்குள்ளே போய் ப்ரொப்பலரில் என் கால் இடித்து பதறி பதறி மேலே வந்தேன். ப்ரொப்பலர் நின்றுச்சு, ப்ரொப்பலரில் போய் என் கால் இடிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே இருந்து அப்புறம் மேலே வர்றேன். மேலே இருந்துட்டு பதறாதன்னு, அதுக்கப்புறம் தான் நான் பதறாட்ட நிப்பாட்டிட்டு அப்புறம் என்னை கயிறை போட்டு மேலே கயிறை போட்டாங்க. அதெல்லாம் மேலே ஏறி வந்துட்டேன். அப்புறம் அந்த இடத்துல ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருந்தால் என் கால் கட்டாயிருந்துருக்கும். அது ப்ரொப்பலர் கியர் தட்டினதுக்கப்புறம் என் கால் போய் ப்ரொப்பலரில் இடிச்சிட்டு தான் மேலே வந்தேன்னா. அவங்க கியர் தட்டினாலுமே நீரோட சுழி இருக்கும் இல்லையா, எல்லாம் தான் ஓடாது, ஆனால் அந்த சுழி போய்கிட்டு தான் இருக்கும். வேகமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் ப்ரொப்பலர் நரிச்சு தட்டியாச்சு, நான் தண்ணிக்குள்ள விழவும். தட்டினாலுமே அந்த ப்ரொப்பலர் சுற்றினதோட எஃபெக்ட் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் என்னை உள்ளே பிடிச்சி இழுத்தது. நான் போய் ப்ரொப்பலர் அடியில் போய் பட்டுட்டு மேலே வந்தேன். எனக்கு உண்மையிலே பாதி உயிர் போயிட்டு வந்து சென்னைக்கு. நன்றிண்ணா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலயுமே ஹல்வான்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இது ஸ்பெஷலான ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா இதோட சுவை கொஞ்ச நேரமாச்சும் நம்மள சந்தோஷமா வச்சிருக்கும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன். நம்ம வீட்லயோ இல்லனா ஏதாவது விசேஷத்திலயோ நம்ம மகிழ்ச்சியோட வெளிப்பாடாதான் இந்த இனிப்பு இருக்கும். நம்ம ஊர்கள்ல இருக்கிற பேக்கரிகள் எல்லாம் இப்பெல்லாம் கலர் கலரா நிறைய ஹல்வா எல்லாம் வந்திருக்கு. முன்னாடி நம்ம திருவிழா கடைகள்ல மட்டும்தான் இந்த அல்வாவை பார்ப்போம். அல்வா சாப்பிடறதுக்காகவே எப்படா திருவிழா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்பெல்லாம் நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய சமூக வலைதள ஊடகங்கள்ல நமக்கு தேவையான உணவுகளை நம்மளே செஞ்சு சாப்பிடறதுக்கான வீடியோக்கள்லாம் நிறையவே வந்திருக்கு. அப்படி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறதுதான் ஜவ்வரிசி அல்வா. இந்த ஜவ்வரிசி பத்தி சொல்லணும்னா, இந்த ஜவ்வரிசி சாப்பிடுறதுனால ஒல்லியா இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட ஜவ்வரிசி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சமா வெயிட் போடும். அது மட்டும் இல்லாம ஜவ்வரிசி சாப்பிடுறது மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இதயம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், செரிமான பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்படி நிறைய பயன்கள்லாம் இந்த ஜவ்வரிசினால இருக்கு. இந்த ஜவ்வரிசி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு குறைஞ்ச பணம் போதும் அப்படிங்கறதுனால சுயமா வீட்டுல இருந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா இதை செய்யலாம். அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, ஜவ்வரிசி 1/4 கிலோ, சர்க்கரை 1/4 கிலோ, நெய் 100 கிராம், முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கலாம், அப்புறம் சார பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது பாதாம் பருப்பு இருக்கும்ல அதே மாதிரி சின்னதா இருக்கும். கேசரி பவுடர் கொஞ்சம், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், அப்புறம் ரோஸ் எசன்ஸ் 4 சொட்டு. முதல்ல ஜவ்வரிசிய 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு கிரைண்டர்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரைண்டர் கழுவுனோம்ல, அந்த தண்ணியில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஜவ்வரிசி மாவோட சேர்த்து நல்லா கூழ் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த சர்க்கரையில 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு கம்பி பதம் வர மாதிரி பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அடுப்புல பாகு பதம் வந்துட்டு இருக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை தூக்குன மாதிரி ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 50 கிராம் நெய்யை சேர்த்து அடி பிடிக்காம கிளறணும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரிய பொடிச்சு அதையும் சார பருப்பையும் மீதி இருக்கிற நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டணும். 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறுல கொஞ்சமா கேசரி பவுடர் கலந்து கரைச்ச அந்த மாவுல ஊத்திட்டு 4 சொட்டு ரோஸ் எசன்ஸும் ஊத்தி கலர் எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் தடவுன ஒரு பாத்திரத்துல, அதாவது

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தி பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஆகாத ஒரு பெண் கிட்ட போய் உங்களோட வாழ்க்கையில முக்கியமான 2 பேர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க முதல்ல தன்னோட அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மத்த சொந்த எல்லாமே முக்கிய கிடையாதா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். முக்கியம் தாங்க, ஆனா இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. இதே இது திருமணம் முடிஞ்ச ஒரு பெண் கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்னோட கணவரும் என்னோட குழந்தையும் தான் சொல்லுவாங்க. பாருங்க, திருமணத்துக்கு முன்னாடி முக்கியமா இருந்த பெற்றோர்கள் இப்ப இல்ல. இதுதாங்க பெண்களோட வாழ்க்கை. பெண்கள் தங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே வாழணும், இல்ல இல்ல மாறியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்க. எதனால பெண்களுக்கு மட்டும் இந்த நிலைன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி மகளா இருந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் மனைவி, மருமகள், அப்புறம் அம்மாங்கிற பதவிக்கு மாறிடுவாங்க. இந்த பதவி எல்லாம் தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனாலதான் பெண்கள் தங்களை மாத்திக்கிறாங்க. இதுல பெண்களை யாருமே கட்டாயத்தினால மாத்த முடியாதுங்க. இப்படி குடும்ப வாழ்க்கையில பெண்கள் சில இடங்கள்ல மாறினா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி பெண்களோட வாழ்க்கையில மாற்றம் வர்றத யாரும் சொல்லி கொடுக்கவும் முடியாது, யாரும் எதுவும் சொல்லி அதை தடுக்கவும் முடியாது. ஒரு பெண் நினைச்சா எதையுமே சாதிக்க முடியும் சொல்வாங்கல்ல, அது மாதிரி தங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலுமே பெண்கள் அதை எதிர்த்து போராட தயாரா இருப்பாங்க. பெண்கள் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் தன்னோட பிரச்சனைகளை சமாளிக்க தனியா போராடுவாங்க. போராடி வெற்றியை அடைஞ்சிருவாங்க. ஒருவேளை முடியாத பட்சத்துல மட்டும் ஆண்களோட உதவியை கேட்பாங்க. அது கணவரா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், இல்ல சகோதரனா இருக்கட்டும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கணவர் சொல்றத மட்டும் கேட்டுட்டு கணவர் சொல்றது மட்டும்தான் சரின்னு தலைய ஆட்டிட்டும் போயிருவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட கணவர் கூடவும் குழந்தைகள் கூடவும் சந்தோஷமான வாழ்க்கைய கடைசி வரைக்கும் வாழணும்னு அவங்க நினைக்கிறது தாங்க. இது பெண்களோட ஆசை இல்லங்க, பேராசைனே சொல்லலாம். ஆனா இது தெரியாம ஆண்கள் பல இடங்கள்ல பெண்களை காயப்படுத்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறவுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலுமே கணவன் மனைவி 2 பேருமே முடிஞ்ச வரைக்கும் பேசி சமாதானம் ஆகிட்டாங்கன்னா சந்தோஷமா நல்ல குடும்பமா வாழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடினு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. இப்பெல்லாம் நம்ம கூட இருக்கிற மனுஷங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமோ இல்லையோ, நம்ம மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதாங்க பணத்துக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த காலத்துல பணம் தான் எல்லாத்தையுமே முடிவு செய்யுது. இந்த பணத்தை பொறுத்து தான் மதிப்பு மரியாதைன்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அது கரெக்ட் தான். ஆனா அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் பணத்துக்கும் பின்னாடி அவங்க செய்யற தொழிலும் அதுக்காக அவங்க போடுற உழைப்பும் இருக்கும். இப்பெல்லாம் நிறைய பேரு வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி அவங்களும் சமுதாயத்துல மத்தவங்களால மதிக்கப்பட்டுதான் இருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம தமிழக அரசு படிச்ச இளைஞர்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்களை கண்டுபிடிச்சு அவங்களையும் தொழில் முனைவோரா உருவாக்கணும், அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து சமுதாய அவங்களுக்குன்னு ஒரு பெயரை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நீட்ஸ், அதாவது புதிய தொழில் முனைவர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துல 21 45 வயசு வரைக்கும் உள்ள பொது பிரிவினர் விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பு பிரிவினரா 21 to 55 வரைக்கும் உள்ள பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், முன்னாள் ராணுவத்துல வேலை பார்த்தவங்க, மூன்றாம் பாலினத்தவர், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இவங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா 12 தேர்ச்சி பெற்றிருக்கணும், இல்ல ITI படிப்பு முடிச்சிருக்கணும், பட்டப்படிப்பு பட்டயப்படிப்பு எது வேணாலும் படிச்சிருந்திருக்கலாம். இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிற எல்லாருமே குறைஞ்சது 3 தமிழ்நாட்டுல வாழ்றவங்களா இருக்கணும். இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரோட தலைமையில மாவட்ட தேர்வு குழு மூலமா விண்ணப்பங்களை தேர்வு செய்யப்பட்டு வங்கிகளுக்கு பரிந்துரை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கடன் உதவித்தொகை போகுங்க. இதுல பொது பிரிவை சேர்ந்தவங்கனா தொழில் தொடங்கும் போது 10% முதலீடு செய்யணும்னு, அதே இது சிறப்பு பிரிவை சேர்ந்தவங்கனா 5% முதலீடு செஞ்சா போதுன்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல குறைஞ்சபட்சம் 10 lakh 5 crore வரைக்குமே கடன் உதவி தொகை கேட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம். தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு 14 பயிற்சி நடக்கும், இதுல கட்டாயமா கலந்துக்கணும். இந்த திட்டத்துல மானியம் எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்த தொகையில 25% மானியம் மானியம் கொடுப்பாங்க. அதாவது 75 லட்சம் ரூபாய்க்கு 25% மானியம் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய்னா பழங்குடியினர் பட்ட பிரிவினருக்கு 10% மானியமும், நம்ம கரெக்டா வட்டி செலுத்திட்டே வந்தோம்னா 3% வட்டி மானியமும் 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னலானா, முதல்ல நம்மளோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், அதாவது கல்வி மாற்று சான்றிதழோட நகல் 2, ஜாதி சான்றிதழோட நகல் 2, குடும்ப அட்டை இல்லனா இருப்பிட சான்று நகல் 2, விரிவான திட்ட அறிக்கை 2, நம்ம இயந்திரங்களுக்கான விலைப்புள்ளி பட்டியல், அதாவது GST கட்டிருப்போம்ல, சோ அதோட நகல் அசல் 1, நகல் 1, கட்டிடம் கட்டுறதுக்கு அந்த பொறியாளர் கிட்ட வாங்கின மதிப்பெண் சான்றிதழ், அப்புறம் தொழில் தொடங்க புதிய நலம் வாங்கி அதுக்குள்ள பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் 20 ரூபாய் மதிப்புள்ள பத்திரம், இது ஒரு 2, ஒரு அசல் 1, நகல் 1. இந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்துட்டு நம்ம இணையதளத்துல போய் www.msmeonline.tamilnadu.government.in/needs அப்படின்னு அந்த அப்ளிகேஷன்ஸ்ல போய் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களையும் நம்ம சப்மிட் பண்ணணும். இல்லனா நம்ம டைரக்டா மாவட்ட தொழில் மையத்துல, அதாவது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், அங்க போய் நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடியே இது இருக்கு, அங்க போய் கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சு நீங்களும் தொழில் முனைவோர் ஆகலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தளபதி மற்றும் நாயகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் மரியமலர். நான் பிறந்தது ரோஜ்மா நகர். நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுதான் தங்கச்சி மடம். எங்க ஊர் சூப்பரான ஊர். எங்களுக்கு வந்து கடல் தான், எங்களுக்கு கடலை சார்ந்தா நாங்க வாழ்ந்தோம். ஆனா சுத்தி கிராமங்கள், எங்களுக்கு எல்லாமே நல்லா பிரசா கிடைக்கும். நல்ல வளமையான ஊர் தான், சின்ன கிராமம் தான், மீன் பிடிக்கிறவங்க தான். நாங்க வந்து கடல்ல இருந்து வலையை கொண்டு போட்டாங்கன்னா அதுல இருக்கிற மீன் எல்லாம் தட்டிக்கிட்டு விற்கிறது தான். நல்ல பிரசான மீனை வித்துருவோம். கொஞ்சம் மீன் கட்டுப்பட மீனை உப்பு போட்டு பத்தையன்னு சொல்லுவோம். பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்தை வெட்டிட்டாங்கன்னா அந்த பனைமரத்தில் தூர் இருக்கும். அந்த தூரை தோண்டி அந்த வேரெல்லாம் சுற்றி தீயை போட்டு கறிக்கிட்டு உள்ளே கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி பத்தைன்னு சொல்லுவோம். பொந்தை எடுத்து அதை கொண்டு கடற்கரையில் உருட்டி வச்சுருவோம். அதில் தண்ணியில் ஊற்றுவோம், கடை தண்ணியில் ஊற்றுவோம். கடை தண்ணியில் ஊற்றி மீன் போடுவோம். மீனை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மீனை போட்டு உப்பு போட்டு கிண்டி மூடி ஒரு ஓலை அதுக்கு அந்த பத்தைக்கு அந்த பனந்தூருக்கு சைஸாக அந்த ஓலையை வெட்டி வச்சுருப்போம். அந்த ஓலையை போட்டு மூடி வச்சுட்டு வந்தோம்னா மழையும் பெய்யாது, வெயிலுக்கும் கெட்டு போகாது. பத்து நாள் மழை பெஞ்சாலும் பத்து நாள் அதை திறந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் இருத்து இருத்து ஊற்று விட்டுருவோம். அந்த பழைய தண்ணி கிடக்கும்ல, அந்த தண்ணி இருந்து விட்டு புது தண்ணி கடை தண்ணி அள்ளி ஊற்றுவோம். ஊத்து பத்து நாள் வர மட்டும் இருந்தாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அந்த மீனை போ அந்த பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை கழிச்சு விற்கிறது அந்த காலத்துல கஷ்டம். ஏன்னா இப்படி மாதிரி இன்ஜின் போட்டுலாம் கிடையாது. எங்க ஊர்ல கடல் அடி சரியான அடியா இருக்கும். அதுல இருந்து கீழே அப்படியே பாஞ்சு வந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வருவாங்க அந்த மீனை. அவங்க அவங்க கடலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்தா இப்படி தொலைவு போட்டு இழுத்து கையெல்லாம் பொத்து போயிருக்கும். இப்படி இந்த நேரத்தில் கடலுக்கு போக முடியாது. ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதத்துக்கும் கடல் அடி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அங்கேருந்து என்ன செய்வோம், இங்கே வந்துடுவோம். தங்கச்சி மடம், மண்டபம், ஆத்தங்கரை, கடற்கரையில் வந்து ஒரு குடிசை போட்டுக்குறோம். அப்படிலாம் யார் வீட்டில், அது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்போம். அப்படி தான் எங்கள் காலம். கடலில் வந்து காலையில் 2 மணிக்கு தான் வள்ளம் போவோம். 2 மணிக்கு வள்ளம் போனால் நாங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திப்போம். நல்ல மட்டத்தரமான பிள்ளையை 10 பிள்ளையை சேர்ந்து நல்ல கடல்ல குளிச்சுட்டு நல்ல கழுத்தளவு தண்ணிக்கு மேலே போய் கடல்ல குளிச்சுட்டு நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரையை வருவோம். ஆமாம், ரொம்ப அதெல்லாம் நாங்கள் நல்லா இருந்தது பண்ணுவோம். எங்களுக்கு கடலை பத்தி எந்த பயமும் இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட அவன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று தளபதி மற்றும் நாயகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று தளபதி மற்றும் நாயகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று தளபதி மற்றும் நாயகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னாரு. அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்க தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்ப என்ன பண்றது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார், அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவரு. நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவரு எந்த காலத்துல இவ்வளவு பணத்தை மொத்தமா பார்த்திருக்காரு, அதனால உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில குளத்தங்கரையில உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோட புறப்பட்டார். அங்க அந்த மரத்தடியில அந்த ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேரா போனார். அந்த துறவி காலில் கொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியா அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆளு தான்னு. இருந்தாலும் என்ன பண்றது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்க தட்டுல பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவி கிட்ட ரொம்ப பணிவா நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்று இல்லாம அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாரா. ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியா திருப்தியா திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாம அந்த துறவி கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாராம். நடிச்ச வரைக்கும் போதும்ப்பா, இனிமே இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார். இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடிச்சதுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியா இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியா ஆக போறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பாத்தீங்களா.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எங்க கென்சனியா பிறந்த எல்லாம் தங்கச்சி படம்தான், ராஜா நகர் தான். அது வந்து நான் பிறந்தது 72. எனக்கு வந்து ஒரு 10 வயசு வர தங்கச்சி மாதிரி ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷன். எத்தனை கருவாட்டு கம்பெனியும் ஒரு சௌரியாஸ் கோயில் தட்டி இருந்த ஃபுல்லாக கருவாட்டு கம்பெனி தான் வந்து அப்போ தான் ஏற்றுவாங்க கொள்ளுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் வந்து டைம் வச்சு சைடில் ஒரு படம் மாதிரி ஓடும், அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அதில் படம் மாதிரியே ஓடும். அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் போய் நின்றுருக்கேன். அந்த அந்த லைட்டில் மாதிரி தெரியுமே, ஒரு படம் மாதிரி தெரியும். அதை பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் பின்னாடி நம்ம பாவனை பார்க்கத்தா அந்த நின்று பார்ப்போம். பார்த்தா சந்தையை போயிட்டு வர்றவங்க, எங்கள் அம்மாச்சி மாதிரி வரும்போது அங்காடி போயிட்டு வரவங்க சொல்லி வேடிக்கை பார்க்குறதுக்கு போய் நிற்போம். நைட்டு 5 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு பாமனுக்கு 6 மணி ட்ரெயினுக்கு போகிறதுக்காக நாங்களாம் கஷ்டப்படுறோம். 5 மணிக்கு எழுந்தா தான் 6 மணிக்கு ஆட்டோ போகணும், குளிக்கிறோம், கொள்ளணும். இனிமேல் நாங்கள் அங்கேருந்து ஐயந்தோப்புலேருந்து நடந்து போய் அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ட்ரெயின் எல்லா வண்டி வர்ற வண்டி எல்லா வண்டியும் தங்கச்சி படத்தில் நிற்குமையா. அப்போ வந்து எங்கள் சொந்த மதத்தில் ஒருத்தர் டிடிஆர் வந்து அவர் பேர் பாண்டி, பாண்டியை நிப்பாட்டி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுலாம் போகிறதுக்கு. நான் ஒரு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஐயா, ஏரப்பளம் பள்ளிக்கூடத்தில். யாப்பா வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் முன்னாடி போல்டேஷன் இருக்கல, முன்னாடி போல்டேஷன் இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் தான் சொல்கிறது, இப்போ அதை உடச்சது தான் அங்கே இப்போ யாப்பா சொல்லார், அதில் படித்தது தான். இதில் ஒரு பெரிய கொடுமையாக நாங்கள் மண்டபம் போட்டு, எங்களுக்கு இங்கே தொழில் கிடையாது, மண்டபம் தான் இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் விரவை ஏற்றிட்டு போய் இன்னொன்று ட்ரெயினில் ஏற்றிடுவோம். விரவை கோயில் வாடிக்கு முன்னாடி அந்தனையர் கோயில் வரும், அந்த கோயிலுக்கு முன்னாடி விரவை தள்ளி விட்டுருவோம். நாங்கள் தள்ளி விட்டு அங்கேருந்து இறங்கி வந்து விரவை நல்லா நின்னாங்க, கேட்டுக்கிட்டு வச்சுக்கிறோம், வாசல் வச்சுக்கிறோம் விரவு. நாங்கள் இப்போ விரவில் இருக்க இங்கேருந்து விரவை கொண்டு போனாங்க. அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து போகும்போது பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது விரவை கொண்டு போவோம், சொந்தம் வந்து அங்கே கொடுத்து விடுங்க, வீடு விரவை கொண்டு போகலான்னு சொல்லி அதை கொண்டு போகும்போது ட்ரெயினில் வாசல் வச்சுக்கிறோம். சரியாக என்ன கையாட்டி வரக்கும் போது தள்ளி விட்டுருவோம், சரியாக அந்தனையர் இருக்கிறனால கீழே விழுமையா அந்த இடத்துல விழும். அப்படிலாம் வாழ்ந்த காலங்கள். அப்போ ட்ரெயின்லாம் நின்றுச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்பமெல்லாம் சந்தைக்கு போயிட்டு எங்கள் அம்மாச்சி மாதிரி வந்தால் அங்காடி நீங்கள் இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டு போய் நிற்போம். அப்போ அருவாளர்கள் ரொம்ப எங்களுக்கு விருப்பி கொடுப்பாங்க. ஆமாம், அப்படி ஏன்னா ஃபுல்லாக சந்தைக்கு போவாங்க, எல்லாமே இங்கே தான் ஏற்றுவாங்க. அம்மா தங்கச்சி படத்துலாம் எல்லாமே ஏறி போவோம். எங்களுக்கு மரிய சங்கட்டம் ஏன் அதாவது சொல்லிட்டேன்ல, விடிய விடிய 5 மணிக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு, விடிய காலம் 5 மணிக்கு எழுந்துச்சா தான் நாங்கள் 6 மணிக்கு போக முடியலை. டவுன் பஸ்ஸாக எதிர்ப்பு பார்த்துக்கிற போது ஆட்டோவில் 1 ரூபா கொடுத்து தான் பாமன் போய் இறங்கி போனோம்னா அதுக்குள்ளே வண்டி போயிடுது. ஏன்னா ஸ்டேஷன் இல்லாத காரணம். இப்போ எல்லாருமே மதுரைக்கு போகிற முடியும் போது, இப்போ ராம்நாடு போகிறதுக்கு ட்ரெயினில் பஸ்ஸில் போய் ட்ரெயினில் போனோம், ஏதாவது காட்டுக்கு இது பொம்பளையில் கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு ட்ரெயினில் போடலாம். இந்த உதவி எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா தங்கச்சோட ட்ரெயினே இல்லாமல் போகும்போது பாமன் தான் போகணும். இதுக்கு 8:30 எந்திக்கிறாங்க, 5 மணி 4:30 இதுக்கு எந்த பொம்பளையில் குளிச்சு கழிச்சு எல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் போகிறதுக்குள்ளே ட்ரெயினும் போயிடும், இன்னும் பாம் மண்டாம் போய் ஏறணும். ஐயா பெரிய பேர் ஸ்டேஷன், நீயா எத்தனை கம்பெனி இருந்துச்சுன்னா இருக்கியா. ஏன் விடிய விடிய சவரியார் கோயில் இருக்குல்ல, சவரியார் கோயிலேருந்து பெரிய சர்ச்சில் இருந்து அதான் ஸ்டேஷனே பெரிய ஸ்டேஷன், மேலே ஏறி வரணும். அது ஸ்டேஷன் வந்து அந்த சவரியார் பாதையிலேருந்து அங்கிட்டு பார்த்தோன்னா பெரிய செட்டியா, பெரிய செட்டு கருவாடு வைக்கிற செட்டு இருந்துச்சு. செட்டு இங்கேருந்து நம்ம இங்கே ராஜநாதர் வர்ற பாதை இருக்கிற அது ஒரு பெரிய செட்டு, அப்படி பெரிய ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன் தகச்சப்பட்ட ஸ்டேஷன், இப்போ எதுவுமே இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567-23046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமா. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன், அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகச்சு போயிட்டாங்க, என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில நம்மளை எல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமா கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதுல என்ன சிக்கல் சுவாமி, கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே பிரச்சனை அது இல்லை, நான் இன்னைக்கு காலையில கண்ணு முழிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல சிக்கல் என்னன்னா இப்ப அந்த பட்டாம்பூச்சி தான் நானா ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா. இப்ப எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும், நேத்து ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா, இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க, சுவாமி இதுவரைக்கும் நாங்க தூங்குறப்ப பாக்குறது கனவுன்னு மூழ்கிட்டு இருக்கிறப்ப பாக்குறது நனவுன்னு நம்பிட்டு இருக்கிறோம், இப்ப எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம், முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை, ஒருத்தன் வந்து தூங்க போனா தூங்கிக்கிட்டே இருந்தா அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான், ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையா தான் தெரியுது, ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுல இருந்து நாம என்னைக்கு முழிச்சுக்க போறோம் அப்படிங்கறது தான்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடிதானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும். வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோட வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்துல எங்க வீட்டு கூரையில ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சுக்கிட்டேன்னார். உங்க வீட்டுலதான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
6: நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியா தான் இருந்தான். ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான். ஊர் ஊரா சுத்தினான். ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான். அவர்கிட்ட சீடனா சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான். அதை எங்க வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடன் நான் சேர்ந்திருக்கிறேன்
5: அப்படின்னு. ஆரம்ப காலத்துல ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமா அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரிச்சார் குரு. உங்க சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானா அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சே இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பத்தி மட்டமா பேசிவிட்டான், என்னால அதை தாங்கிக்க முடியல, அதனாலதான் அடிச்சுட்டேன் இருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்பெல்லாம் அர்த்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனாலதான் அடிச்சுட்டேன் அப்படின்னானா. அதுக்காக அடிச்சே அப்படின்னாராம். நான் அதுக்காக அடிக்கல குருவே, இப்பெல்லாம் நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறதாக அவன் சொல்றான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க அர்த்தத்தோட பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனாலதான் அடிச்சேன் அப்படின்னா.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கதை. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற

0: லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல, போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
1: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: கங்கை கரை தோட்டம் பக்கத்துல ஒரு ஆசிரமம், அங்க ஒரு பெரியவர் தங்கி இருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்துல பொதுவா எல்லாரும் மீன் சாப்பிடுறது உண்டு. கங்கையில குளிச்சுட்டு கையில ஒரு மீனோட வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில படகு வழியா வரணும். அப்படிதான் எல்லாரும் வருவாங்க. வர்றவங்களை ஒண்ணு கூட்டி ஆன்மீக விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்துல. அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகுல போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசினாங்க. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னு பேசுறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேற வந்துட்டு அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். இவரு கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பத்தி மோசமா பேசுறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனா உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டுதான். என்னது, உன்னுடைய குருவை பத்தி அவங்க மோசமா பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில போ அப்படின்ட்டார். குரு நிந்தனை செய்யறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டா பாவம் இல்லையா? என்னை தூற்றும் போது அவங்க வந்து பாவம் செய்யறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தா நீயும் பாவம் செய்யற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்துதான். அவங்க மோசமா பேச ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலர்னு கன்னத்துல அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில தூக்கி எறியறதுக்கும் தயாராயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாய திறக்கல. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரிச்சார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவரு யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியேதான் இப்பவும் நடந்தது. குரு நிந்தனை செய்யறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆத்துல தூக்கி போட்டுருவேன் பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்பவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்துல இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேற விதமான அறிவுரை சொல்றீங்க, இதுல எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னன்னா, அட அசடே, சக்கரத்துல காத்து அதிகமா இருந்தா குறைக்கணும், குறைச்சலா இருந்தா கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்க கூடாது. கேட்கிறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு செல்வகுமார், தங்கச்சி மடா ராஜீவ்காந்தி நகர், வயசு 44 ஆச்சு. இது 1996-95. அப்போ எல்லாமே நம்ம ஏரியாவில் வெறும் மணமேடுகள் அதிகமாக இருந்துச்சு. ராஜீவ்காந்தி நகர் அங்கே எல்லாமே நாங்கள் விளாட போவோம். ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா ஊரே போய் அங்கே தான் இது பண்ணுவோம். அதே மாதிரி ரம்ஜானு பக்ரீத் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இது பண்ணுவாங்க. அங்கே கடைகள்லாம் போட்டு விளாடுவாங்க. அந்த சும்மா விளாட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து குறுப்பு குறுப்பாக இருப்பாங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு. பெரிய பெரிய மலை மாதிரியே இருந்துச்சு அங்கே திரடுகள். இப்போ எல்லாம் தரமட்டமாக ஆகிப்போச்சு. அவ்வளோ நல்ல வீடுகள் ஆகிப்போச்சு. அப்போ வீடுகள்லாம் கம்மி, இப்போ வீடுகள்லாம் கூட. மக்கள்தொகை கூட கூட இருக்கிற இடங்கள்லாம் பராமரித்து அவங்க ஓவியில் கட்டி இருந்துட்டாங்க. எல்லாருமே வந்து வருவாங்க, அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து வருவாங்க. கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன மிட்டாய் கடை, கடைசல் கடை, இந்த மாதிரி பொருட்கள் விற்கிற கடை, இதுக்கெல்லாம் வந்து போவோம். நாங்களும் இங்கேருந்து போவோம். ராஜீவ்காந்தி நாலு பயிர் எல்லாரும் போவோம். பொம்பளும் எல்லாருமே போவோம். அதே மாதிரி தீபாவளி ஆச்சுன்னா நாங்கள் போய் அந்த மண்ணில் வழுக்கி விட்டு விளாடுவோம். கால் பிடிச்சி விடுக்கிறது, கை பிடிச்சி விடுக்கிறது, கபடி விளாடுவோம், இதெல்லாம் விளாண்டுருக்கோம். சரியான பிரச்சனை, ஒரு போஸ்ட் மரம் உயரம் இருக்கும் அம்மான் மேடு. அவ்வளோ ரெண்டு மேடுகள் இருந்துச்சு அந்த ஏரியாவில். இப்போ அந்த மேடுகள்லாம் இல்லை. முதலாம் எங்கள் வீட்டில் மொத்தமே 6 உரம் தான். எங்கள் வீட்டில் இன்னமும் இருக்குது அந்த கிணறு. அப்போது எல்லாமே எங்கள் வீட்டு கிணறுலாம் அந்த கல்லுனால கட்டின கிணறு. அதை மூடிட்டு தான் இப்போ நாங்கள் தோண்டியிருக்கோம். எங்கள் வீட்லேயும் மொத்தமே 6 உரம் தான் அந்த கிணத்துல. தண்ணி எப்போதும் இப்போ மழை சீசனில் பார்த்தா கிணறு ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகி வீடுகள்லாம் சுற்றி தண்ணிக்குள்ளே தான் நிற்கும். தண்ணி வத்தன பிறகு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ராஜீவ்காந்தினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. அப்போயெல்லாம் வீடுகள்லாம் தண்ணிக்கலாக இருந்துச்சு. ஆனால் அங்கிட்டு கொஞ்சம் உள்ளே போனோம்னா கொஞ்சம் எல்லாருமே தரவக்காடு. தரவக்காடில் தான் கிரிக்கெட் விளாட்றது, பந்து விளாட்றது, வாலிபால் விளாட்றது, எல்லாருமே அந்த ஏரியாவில் விளாடுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிச்சு. இப்போ மக்கள் தொகை கூடல வீடு கட்ட அது கட்ட மண்ணுகளை அப்படி அள்ளிட்டு இப்போ தரமட்டம் ஒரே மட்டமாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேடுனா எப்படின்னா நம்ம போஸ்ட் மரம் ஹெய்ட்டுக்கான மேடு இருந்துச்சு. இப்போ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ மேடு இருந்துச்சு அந்த ஏரியாவில்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Yeah, you're right.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு காடு, அங்க அயோத தௌமியர்

0: குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான், நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோட வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்னுலாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவே சாயந்தரம் வரைக்கும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதுல அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை.

0: ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கலையரசி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: தண்ணி வந்து வேகமா வயலுக்குள்ள போயிட்டே இருக்குது. காலையில அங்க போனவே சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் இட்ட கட்டளையை நிறைவேற்றாம இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்கு. நம்ம குருநாதர் இட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதுல அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். முத வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா அதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன். என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணியும் எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை குழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்துல. உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்க எங்களை வந்து இன்னமும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்க வாத்தியார் கட்டளை இட்டா இப்பவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்புல உள்ள அத்தனை பேரும் தயாரா இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமா. ஒருத்தன் ரொம்ப அடக்கமா எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமா சார், வகுப்புல வந்து இவர் நடத்துற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாம போய் மடையில படுத்துடுறது ஒன்னும் கஷ்டமான காரியமா இருக்காது, அதனாலதான் எல்லாரும் அங்க போறேன்னு சொல்றோம் அப்படிங்கிறான்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Aha.

அப்படியா? ஓகே, இது கியர், இது கிளட்ச், இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மளை கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கவின். நான் வந்து இப்போ வந்து சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லீவுக்கு வந்து வந்திருக்கேன். என் லைஃப்பில் வந்து மறக்க முடியான ஒரு சம்பவம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கூல் டைமில் ஒரு 6th படிக்கும் போது வந்து நாங்கள் என் தம்பி அப்புறம் இன்னொரு 2 பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. லீவ் டைமில் வந்து அந்த கடற்கரை ஓரங்களாக போய் சின்ன சின்ன மீனை பிடிச்சி சும்மா விளாண்டுக்கிருப்போம். அந்த துணியை கட்டியிருக்க கையில் அவுத்து அதை வந்து மீனை அந்த சைடு ஒருத்தன் பிடிக்க நான் ஒரு சைடு பிடிக்க அப்படியே கரையோரமாக அந்த மீனை அப்படியே அள்ளிட்டு வரோம். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக அப்போது சின்ன வயசில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் வந்து 4 பேர் இருந்தோம். அப்போது நான் என் தம்பியும் இன்னொரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு வந்து அப்போது வந்து தூரத்தில் வந்து ஒரு வள்ளம் இருந்துச்சு. எங்களுக்குள்ளே சும்மா ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், யார் இந்த வள்ளத்தை ஃபஸ்ட்டு தொடுறா அப்படின்னு. அதோட எல்லோரும் வந்து யாருக்குமே பெருசாக நீச்சல் அடிக்க தெரியாது, கம்மிக்க லைட் லைட்டாக அடிப்போம் அவ்வளோதான், எக்ஸ்பர்ட்லாம் யாரும் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே வந்து தவி தவி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீச்சல் அடிச்சிட்டு போயிருக்கும் போது ஒரு பையன் வந்து மட்டும் மூச்சு திணறி மாட்டிக்கிட்டான். அவன் வந்து கையை மட்டும் மேலே காட்டி வந்து காப்பாத்துங்க அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதோட நாங்கள் எங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் நாங்களும் மூணு வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கையை பிடிச்சி போய் கடைசியில் அவனை கூட்டு போட்டு கடைசியில் அவனை இழுத்துட்டு வந்து கரையோரமாக போட்டு அதோட கடைசியில் கொஞ்சம் நிக்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் அமைதிப்படுத்தி அதோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயம் வீட்டில் போய் விட்டாச்சு. யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. எங்களுக்கு வந்து உண்மையுமே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நம்மளை நம்பி வந்து வீட்டில் அப்போ வந்து சில நம்மளை நம்பி வீட்டில் வந்து விட்டுருக்காங்க என் ஃப்ரெண்டு இருக்குமோ. அப்போ நம்ம அவனை காப்பாற்றுறவங்களோட நம்ம எதாவது சொல்லிடுவாங்களோ பயம் அதிகமாக இருந்துச்சு. அதை எப்பயும் காப்பாற்றிட்டோம். அவன் இப்போ ஒரு செகண்ட் மட்டும் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம்னா கட்டாயம் வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகியிருப்பான். இன்றைக்கி நம்ம கூட அவன் இருந்திருக்க மாட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இந்நேரத்துக்கு அவன் அந்த அந்த நிலமையில் இருந்தனால தான் நாங்கள் நல்லா நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் தான். அது எல்லா லைஃப்லையும் வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்தால் தான் அது அடுத்த விஷயங்களை கற்றுக்க முடியும். அதனால அவனும் நல்லா நீச்சல் அடிக்க அவனும் அடுத்த நாள் எங்க கூட குளிக்க வந்துட்டான். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா?

0: அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: காலை 5 மணி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான்ஹோரே.
2: சரி, அடுத்ததா இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிருங்க.
3: ஓகேக்கா. அதாவது முந்தானத்து நான் சொல்லியிருந்தேன், வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இந்தியா. இப்போ நடந்து இருக்கிறது அந்த ஓடி சீரீஸ் தான், 2வது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இதில் டாஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா டாஸ் வின் பண்ணிட்டாங்க. முதல்ல எப்பயும் பேட்டிங் தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த தடவை நாங்கள் பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நல்லா விளாண்டுட்டுருக்கிறது யார் அப்படின்னா, ஹோப் விளாண்டுட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் கேங்கவும் நல்லா விளாண்டுட்டுருக்காங்க. லைவ் இப்போ போயிட்டுருக்குக்கா, அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, இதுக்கப்புறமா அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுப்போம் விளையாட்டு தகவலை பற்றி. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அந்த ஊரில் ஸ்பெஷலான உணவோ இல்லைன்னா வேறு ஏதாவது பொருளோ இருந்தால் அதை தான் நீங்கள் சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம்?
3: என்ன சொல்லலாம்?
2: ஸ்ரீவில்லிபுத்தூர். இதை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா?
3: ஓகேக்கா.
2: சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஃபஸ்ட்டு ஊர். 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தோன்னா, சர்வதேச மொழிபெயர்ப்பு தினமாக. அதாவது எப்போவுமே செப்டம்பர் 30ஆம் தேதி நடக்குது. மொழிகளை கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கிற மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களோட அந்த கடின உழைப்பை பாராட்டுறதுக்காண்டி, ஐயோ அவங்கள கௌரவிக்கிறதுக்காண்டி தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. வெவ்வேறு மொழிகளை பேசுகிற நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை அப்புறம் பேச்சுவார்த்தை அமைதியை ஏற்படுத்த இந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்றா செயல்படுது. உலக பாதுகாப்பையும் அப்புறம் பன்முகத்தன்மையும் வலுப்படுத்த மொழி வல்லுநர்களோட அந்த பங்களிப்பு ரொம்பவே அவசியம். அதெல்லாம் உலகத்துக்கு உணர்த்துறதுக்காண்டி தான் இந்த நாள் வந்துட்டு கடைபிடிக்கப்படுது. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்னு சொல்லிடுங்க.
3: அதாவது நம்ம ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லுவோம், அதில் எது ஃபேமஸான ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லணும்.
2: ஆமாம், அதான் இன்றைக்கி நம்ம கேம் விளாண்டுட்டுருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை வந்து அப்படியே அதை தான் நீங்கள் வந்து சொல்லணும். 7094-4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடவுள் செய்தவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவில் சகாயம் பேசுறேன். என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட கடலுக்கு போன சம்பவங்கள். 1986 என்னுடைய மேரேஜ். 86 மேரேஜ் ஆகி 5வது மாசம் நான் பிசிங் போகும்போது கடல் மேல வந்து நெடுந்தீவு நெருக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாம்பனை சேர்ந்தவங்க போட்டில் தான் நான் கடலுக்கு போயிருந்தேன். அதோட அந்த போட்டு வந்து கடல் மேல தாழ்ந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை கொண்டு வந்தார். தங்கச்சி மடத்துல சேம்ஸ் அவர் போட்டில் தான் நாங்கள் எல்லாரும் கரையேறி வந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு காலையில் வந்து எங்கள் ஓனர் எங்களை சந்திக்கும் போது எல்லாரையுமே வந்து எங்களெல்லாம் ஒரு திட்டம்லாம் இல்லை, யாரும் கவலைப்படாதீடா, மீண்டும் ஒரு தொழில் நம்ம எடுப்போம், மீண்டும் நம்ம அந்த தொழிலை பார்ப்போம்னு எங்களுக்கு உற்சாகம் தான் கொடுத்தாரோ ஒழிஞ்சு யாரையும் நோக விடலை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நாங்கள் பட்ட ஒரு சித்திரவதைகள் எங்களுக்கு அது கடுமையான ஒரு இது. ஏன்னா தண்ணி வந்து தாழ்ந்தது. அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு லஸ்கராக தான் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு என் போட் டிரைவர் வந்து முத்துப்பட்ட டிரைவர். அவர் முயற்சி பண்ணார், நானும் முயற்சி பண்ணேன், என்னால் முடியலை. ஏன் அது 1986 என் மகன் வந்து கன்சீவ் வந்து என் ஒய்ஃப் வந்து 2 மாதம் முழுகாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க, 86 இருந்து 40 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடக்கப்பட்டு. 86 பின்னாடி 95 இதே சம்பவம் நடந்துச்சு. போட்டு தாரலை, போட்டை தார விடாமல் கரையை கொண்டு வந்தோம். அந்த போட்டு ஓனர் வந்து கனகராஜன் மண்டபத்தில் இப்போ வத்த நடத்துகிறாரு. அவருடைய போட்டு, அவர் தம்பி தான் பாக்கியராஜ் தான் டிரைவர். இப்படி கடலுக்கு போன இடத்துல தண்ணி வந்துருச்சு. அவர் டிரைவர் வந்து முயற்சி பண்ணி கொண்டுக்கிட்டு கரையை கொண்டுக்கிட்டு வந்து சேர்த்தாரு. அது ஒரு சம்பவம். இதுதான் எனக்கு கடல் மேலே நடக்கப்பட்ட என்னுடைய கடுமையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள். கடல்வாசப்ப நேயர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்?
5: அதாவது ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லுவோம், அதில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட் ஐட்டம் இல்லை பொருள் எதுன்னு நம்ம நேர்கள் சொல்லணும்.
4: ஆமாம், இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊருமே நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு பாமன்லேருந்து ருபன்சி அக்கா பதில் சொல்லியிருக்காங்க, பால்கோவா அப்படின்னு. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது. உங்களுக்கு பிடிக்குமா பால்கோவா?
5: ரொம்ப பிடிக்கும்.
4: ஆனாலும் நிறைய சாப்பிட்டாலும் திகட்டிரும்ல?
5: ஆமாம், ரொம்ப இனிப்பாக இருக்கும்.
4: நம்ம பாமன்லேருந்து ருபன்சி அக்கா பதில் சொல்லியிருக்காங்க, நன்றிக்கா. சரி, அடுத்ததான் என்ன ஊர் கேட்கலாம்?
5: அடுத்து வந்துட்டு
4: கன்னியாகுமரி.
5: கன்னியாகுமரி, ஓகே.
4: அங்கே ஏதாவது ஃபேமஸான பிளேஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, ஆமாம், நீங்கள் என்ன புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க?
5: ரகசிய கோழி, இது உதயசங்கர் தான்க்கா எழுதுனாங்க.
4: சரி, அடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா?
5: ம், ஓகேக்கா. நான் அடுத்த தலைப்பு வந்துட்டேன், அதாவது கீ நத்தையின் குதியாட்டம். ஒரு வாரமாய் மலை காடு மேடு எங்கும் செடிகள் கொடிகள் தான். காடுகள் புதிய உயிரினங்கள் பிறந்தன. புழுக்கள், பூச்சிகள், எறும்புகள், ஈசல்கள் என்று அனைத்தும் பிறந்தது. அதில் நத்தையும் பிறந்தது. ஏராளமாய் உயிரினங்கள் பிறந்து கொண்டே இருந்தது. அங்கும் இலங்கும் அலைந்து திரிந்தன. குறுமலை காட்டில் இருந்த புளிய மரத்தின் வேர் ஏராளமான நத்தைகள் முட்டை பொறித்து குஞ்சுகள் வெளியே வந்தன. அந்த குஞ்சில் ஒரு சேக்கி நத்தை தன்னுடைய முட்டைகளை பொறித்து குஞ்சுகள் சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. எல்லோரும் தன்னுடைய நீண்ட கண்களால் பார்த்து உணர்கொம்புகளால் தடவியும் கொடுத்து உற்சாகப்படுத்தியது. சேக்கி நத்தையின் குஞ்சுகள் பீக்கி, சீக்கி, டூக்கி, லீக்கி, ஏக்கி, ஈக்கி எல்லாம் அசைந்து அசைந்து செல்ல தொடங்கின. முதுகில் இருந்த மெல்ல ஒட்டின் அவை மிக மிக மெதுவாக உருந்தன. ஆனால் கீக்கி நத்தை குஞ்சு மட்டும் அசையாமல் இருந்தது. அப்படியே உட்கார்ந்தபடியே சுற்றிலும் நடப்பதை தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டே இருந்தது. சீக்கி நத்தை கீக்கி அருகில் வந்து எழுந்து வா கீக்கி என்று கத்தியது. கீக்கி அம்மாவை பார்த்து அசையாமலே அசையவே முடியலை என்று சொன்னது. அப்படி சொல்லக்கூடாது, முயற்சி செஞ்சு பாரு, எல்லோரும் இப்படி தான் முடியாது என்று நினைக்கிறார்கள், ஆனால் அனைவரும் ஒன்று செல்கிறார்கள், நீயும் செல் என்றது அம்மானத்தை.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்மள வந்து பல பேர் சப்பாத்தி களிப்பழம் முழுக்க முழுக்க சிவப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதோட இன்னொரு வகை, அதாவது கோபுர கற்றாழைன்னு சொல்லக்கூடிய செடிகளில் வெள்ளை நிறத்துலையுமே பழங்கள் கிடைக்கும். இதை தவிர ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை இந்த மாதிரி நிறங்கள்லையுமே பழங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ வெள்ளை நிற பழங்களோட சத்துக்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பழங்களில் ஒவ்வொரு ஊர்களையுமே ஒவ்வொரு பெயர்களை சொல்லுவாங்க. சீனி பழம், கள்ளி பழம், எருக்கு கள்ளி அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. அதே மாதிரி பல ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து நீரழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கிறனால விஷப்பழம்னு சொல்லி பெரும்பாலானவங்க வந்து சாப்பிட பயப்படுறாங்க. ஆனால் இதோட ஆன்டி ஆக்சிடெண்ட் வைட்டமின் சி உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தருது. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளெல்லாம் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துமா, இதயமும் ஆரோக்கியமாக இருக்க பயன்படுது. கள்ளி பழத்தோட சத்துக்கள் சருமத்தை வந்து இளமையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முடி ஆரோக்கியத்தையுமே பராமரிக்க உதவுது. அப்புறம் சுற்றி வந்து முள் இருக்கிறனால அதை வந்து நம்ம கவனமாக எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா?
5: இல்லைக்கா,
4: நானும் சாப்பிட்டதில்லை. ஆனால் வந்து வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த பழமுமே நிறைய பேர் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பழத்தை?
5: வீடியோஸில் பார்த்துருக்கேன், நான் நேரில் சாப்பிட்டேன்.
4: நானும் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இப்படியுமே நிறைய பழங்கள் இருக்குது. சரி, அடுத்ததான் என்ன கேள்வி கேட்டிருந்தோம்?
5: கன்னியாகுமரி கேட்டிருந்தோம்க்கா.
4: கன்னியாகுமரியில் ஏதாவது ஃபேவரட்டாக நிறைய பிளேசஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் அப்படி தான் கேம் விளாண்டுட்ருக்கோம். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். சரி, அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட இது

0: கணம் இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிடுச்சு. சரி, அடுத்ததான் வந்து நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
1: ரகசிய கோழி. இது உதயசங்கர் தாங்க எழுதினாங்க.
0: சரி, அடுத்துதான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில நாங்க ஒரு ஊர் பெயர் சொல்லுவோம், அந்த ஊர்ல என்னெல்லாம் ஃபேமஸா இருக்கு அதைதான் நீங்க சொல்லணும். அப்படி வந்து இப்ப கன்னியாகுமரி அதானே கேட்டிருந்தோம்.
1: ஆமாக்கா.
0: அதுக்கு நம்ம தூத்துக்குடியில இருந்து சாதி கண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, காமராஜர் மண்டபம் அப்படின்னு பதில்களை சொல்லிட்டாங்க. மெய்யழகன் படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நன்றினா சூப்பரா சொல்லியிருக்கீங்கன்னா. சரி, அடுத்ததா இப்ப நீங்க வந்து புக்கை வாசிச்சிடுறீங்களா?
1: ஓகேக்கா. கீக்கி நத்தையால் நகரவே முடியவில்லை. அந்த அம்மாயிடம் சொன்னது, அம்மா, என் முதுகில் இருக்கும் இந்த ஓட்டை எடுத்து தூக்கி போட்டு விடலாம், அதுக்கப்புறம் என்னால் வேகமாக ஓட முடியும் என்றது. அம்மா என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அம்மா முதலில் சொன்னது, இது உன் உடலிலிருந்து பிரிக்க முடியாது என்று சொன்னது. அதை கேட்ட கீக்கி அழுதது. எனக்கு இந்த ஓடு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் என்று கத்தி கொண்டே இருந்தது. என்ன சொல்வதென்று மீண்டும் தெரியவில்லை. எனக்கு கூடு வேண்டாம் வேண்டாம் என்று கத்தி கொண்டே இருந்தது. அப்போது ஒரு புழு ஒன்று ஓடில்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து வருத்தப்பட்டது. இதன் மாதிரி நானும் வேகமாக ஓடியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிய அடுத்த நொடியே ஒரு தட்டாங்குருவி பறந்து வந்து அந்த புழுவை தூக்கி கொண்டு டபாக் என்று முழுங்கி கொண்டது. அப்போது கீக்கி கிட்டே வரும்போது கீக்கியின் கூடு இருக்கும் என்றதால் அதால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த குருவி பக்கத்தில் வரும் அடி சத்தத்தை கேட்டு கூடுக்குள் டக் என்று போய்க் கொண்டது. அதனுடன் ஒரு நாத்தத்தையும் வெளியேற்றியது. இதனால் குருவி பறந்து போயிற்று. இப்போது அம்மா சொன்னது அனைத்தும் புரிந்துவிட்டது. இனிமேல் கூடு வேண்டும் வேண்டும் என்று கத்தியது. ஏனெனில் பாதுகாப்பு அதில் தான் உள்ளது. இனி அனைத்து குழந்தைகளும் நன்றாக விளையாடி குதித்து விளையாண்டு கொண்டிருந்தார்கள்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். ரகசிய கோழி எழுதினவங்க வந்து உதயசங்கர். கரெக்டாக சொல்லிட்டேன்னா?
1: கரெக்டாக சொல்லிட்டீங்கக்கா.
0: சரி, அடுத்ததான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு விஷயங்களில் இணையதள பாதுகாப்பும் அவசியம். இப்போது சமீபமாக ஒரு சில விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகிறதுன்னு நினப்போம், ஆனால் அதுதான் இல்லை. இப்போ வந்து பணம் அக்கௌண்ட்க்கு வர்றது கூட வந்து ஆபத்து தான். அதனால என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். அது வந்து ஸ்கேம் மணியாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து திடீர்னு பணம் வந்தால் அது ஆல்ரெடி வேற ஒருத்தட்ட மோசடி பண்ண பணமாக இருக்கலாம். அதை ரொட்டேட் பண்ணுறதுக்காண்டியும் இந்த மாதிரி வந்து வழிகளை யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர ஒரு சிலருக்கு இன்னொரு அனுபவம் கூட இருந்திருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் வேறு அக்கௌண்ட்டில் இருந்து பணம் வந்துடும். அது வந்த பிறகு அவங்களே கால் பண்ணி தெரியாமல் காசு அனுப்பிட்டோம், அதை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் அது உண்மையாக இருக்க வாய்ப்பும் இருக்குது, ஆனால் பல நேரத்தில் அது ட்ராப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ராடு ட்ரான்சாக்ஷனாக கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால வந்து உங்களோட வங்கி கணக்குகளுக்கு பணம் வந்துச்சுன்னா அதை உடனே வந்து பயன்படுத்திடக்கூடாது, ஏன்னா அது சேஃப் கிடையாது. பேங்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், முறையாக வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் சைபர் ஹெல்ப்லைன் 1930 அதுலேயுமே கால் பண்ணி வந்து நம்ம சொல்லலாம். சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் ஜான்ஹோரே?
1: இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லுவோம், அதில் ஃபேமஸான இடங்கள் இல்லை ஃபுட் ஐட்டம் எதுனாலும் சொல்லலாம்.
0: இப்போ வந்து என்ன பிளேஸ் சொல்லலாம்?
1: இப்போ வந்துட்டு திண்டுக்கல் சொல்லலாம்.
0: சரி, ஓகே. திண்டுக்கல்ல என்ன ஃபேமஸோ, அது சாப்பாடாக இருந்தாலும் ஏதாவது பொருளாக இருந்தாலும் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நம்ம சாதிக்கண்ணா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:45 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹரே.
2: சரி, அடுத்ததான் வந்து ரகசிய கோழி. அந்த புக்கை வாசிச்சிடுறீங்களா?
3: ம், ஓகேக்கா. நான் அடுத்த தலைப்பு வந்துட்டேன்.
2: ம்,
3: ஜன்னலில் உரானில் குட்டி. ஃபாத்திமா என்றும் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் உம்மாவிடம் கேட்டாள். உம்மா, அப்துல் வந்தானா? அம்மா அவளை பார்த்து சிரிக்க முயற்சி செய்தாங்க. பிறகு ஃபாத்திமாவின் வருத்தமான முகத்தை பார்த்து, இல்லை ஃபாத்திமா, அவன் இனி வரமாட்டான். வளர்ந்துட்டான்ல, அவன் இனத்தோட போய் சேர்ந்திருப்பான். அதை கேட்ட ஃபாத்திமாவுக்கு கோபம் வந்தது. அம்மா பேச்சுக்கா என்று சொல்லிவிட்டு முன்னால் படிப்பறைக்குள் நுழைந்தாள். அறையில் இருந்த ஜன்னல் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் வந்தது. யார் இந்த ஜன்னலை மூடி வச்சாங்க? அப்புறம் எப்படி அப்துல் வருவான் என்று கத்தினாள். உமா உமா, அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. பாரு, இந்த பெரிய மனுஷி பண்ற அதிகாரத்தை என்று சொன்னார்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபேமஸ் ஒரு ஊர் சொல்லுவோம். அங்கே இருக்கிற ஃபேமஸான பொருளோ இல்லைன்னா உணவோ ஏதாவது திங்ஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து திண்டுக்கல்ல வந்து என்ன ஃபேமஸோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இப்போ வந்து திண்டுக்கல் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பு இன்ஜினியரிங்க்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது வந்து பொருளாதாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பிஏ எக்கானமிக்ஸ் ஏன் அந்தளவு நிகராக இருக்குன்னா, அரசு சார்ந்த பொருளாதாரம், வரி, வங்கிகள், வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் ஆழமாக கற்றுக்க முடியும். அதே சமயம் அந்த படிப்பை எங்கே படிக்கிறோம் அதை பொறுத்து தான் அதுக்கான மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் பணத்தோட அந்த சுழற்சி, அதாவது வங்கிகள் செயல்படக்கூடிய விதம், அரசுக்கு ஏன் வரி செலுத்தணும் இதெல்லாம் தெளிவாக கற்றுக்கலாம். பணம் செலவு, நாட்டோட வளர்ச்சி, இதுக்கு இடையிலான படிப்பாக தான் இந்த பொருளாதார படிப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து 11th 12th ஆர்ட்ஸ் காமர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் படிச்சிருந்தா நல்லது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீட்டோட செலவுகளை கூட கம்பேர் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு வீட்டில் வருமானம் அப்படின்னு இருந்தால் அதுக்கான செலவு, சேமிப்பு, கடன், இது மூணுமே இருக்கும். அதே மாதிரி தான் நாட்டோட வளர்ச்சி, வருமானம், வரி, செலவு இதை மையப்படுத்தி இருக்கும். அதை நிர்வகிக்கக்கூடிய படிப்பு தான் எக்கனமிக்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனமிக்ஸ் இருக்குது. அங்கே முழுக்க முழுக்க பொருளாதாரம் பற்றி தான் படிக்க முடியும். வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு இருக்கிறனால படிப்புகளில் இதுவுமே ஒன்று. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் நீங்கள் சொல்லிடுங்க.
3: நம்ம இன்னைக்கு ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லி அதில் எது ஃபேமஸ், அதாவது பொருளாக இருக்கட்டும், ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், எதுனாலும் நேர்கள் சொல்லணும்.
2: ஆமாம்,
3: இப்போ கேட்டது திண்டுக்கல்.
2: திண்டுக்கல் திண்டுக்கல்ல வந்து ஃபேமஸான இடமா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சொல்லலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நீங்களுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: ஆமாக்கா, பாய் பாய்.
2: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:01 ஆயிருச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான்.
2: அடுத்த 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபியர்.

0: சரி, அடுத்ததா வந்து இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா?
1: நானே இப்பதானக்கா வந்தேன், நீங்க தான் சொல்லிருங்களேன் கேம்
0: விளையாடுறோம்னு. நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் ஏதாவது ஒரு ஊர் சொல்லுவோம், அந்த ஊர்ல என்னெல்லாம் ஃபேமஸான திங்ஸோ இல்லைனா சாப்பாடோ ஏதாவது இருந்தா நீங்க வந்து சொல்லணும்.
1: இப்போ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா இருக்கோ அதை சொல்லணும்.
0: ஆமா
1: சரி. இப்போ நான் வந்து நேத்துக்கான வந்து அதாவது கதை வந்து விசிலடிக்கும் சைக்கிள் அப்படின்ற ஒரு கதையை முடித்தேன். அதுவுமே உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு தான், வானப்பதிப்பு தான் பாதிச்சிருக்காங்க.
0: சரி, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி பாமன்லேருந்து ருபன்சியாக்கா திரும்பவுமே பதில் சொல்லியிருக்காங்க, பிரியாணி பூட்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க, நன்றிக்கா. சரி, அடுத்து ஏதாவது ஊர் சொல்லுவோன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
1: ஆ, நான் ஊர் சொன்னா என்ன ஊர் சொல்லலாம்னா, அதாவது சிவகங்கை.
0: சிவகங்கையில் ஏதாவது ஃபேமஸான பிளேஸோ?
1: சரி, சிவகங்கை கூட ரொம்ப கஷ்டமாக போங்க, மதுரை வச்சுக்கலாம்.
0: மதுரை, சரி ஓகே. மதுரையில் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி தானே ஜாபி?
1: எஸ்கா.
0: 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து புக்கை வாசிச்சிட்றீங்களா?
1: ஓகேக்கா. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு புக்கு கிட்ட முடிச்சாச்சு, இது மூணாவது புக்கு. அதாவது இதுவும் சிறுவர் கதைகள் தான், மாய கண்ணாடி. இது உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, இதுவுமே வானப்பதிப்பு தான் பாதிச்சிருக்காங்க. இது டீடைல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்ப்பா.
0: நல்லா இருக்கீங்களானா?
2: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம்னா.
2: எப்படி போயிட்டு இருக்குப்பா இன்றைய பொழுதெல்லாம் உங்களுக்கு?
0: எங்களுக்கு வந்து எப்பயும் போல ஜாலியா தானா போகுது, உங்களுக்கு எப்படினா போகுது?
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. திடீர்னு வேலூர்ல மழை வரா மாதிரி சில்லி கிளைமேட்டா இருக்கு, பாப்போம் மழை வரும்னு நம்ம நம்புறோம்ப்பா.
0: ஓகே, நான் மழை வருதான்னு பாப்போம்னா. இன்னைக்கு கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்ப்பா.
0: அதாவது நாங்க ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அங்க ஏதாவது ஃபேமஸா இருக்கும்லனா அதை நீங்க சொல்லணும்னா.
2: ஓகே ஓகே, எவ்வளவு ஊர் பேர் சொல்ல போறீங்க?
0: இப்ப மதுரைனா?
2: மதுரையா? மதுரைனா மதுரை மல்லி, மதுரை ஜிகரகண்டா, இது ரெண்டும் ஃபேமஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்.
0: ஓகேனா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
2: ஆ கண்டிப்பா, நீங்க மதுரைன்னு சொன்னதுனால மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ணாவிக்கும் அந்த பாட்டு கொடுங்க, அழகிய தமிழ் மகன் இந்த படத்துல இருந்து.
0: ஓகேனா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
2: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன்.
0: ஓகேனா, கேளுங்க.
2: பத்தமடை இது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் சொல்லுங்க பாக்கலாம்.
0: பத்தமடை
2: எனக்கும் ரொம்ப ஹாப்பிப்பா. எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், எனக்கும் ரொம்ப ஹாப்பிப்பா.
0: ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம்னா. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றினா.
2: ஆ தேங்க்யூப்பா, மீண்டும் நாளை சந்திப்போம், பை.
0: நம்ம சந்திரசேகர் அண்ணா மூலியமா நமக்குமே ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு, அதாவது தெரியாத விஷயத்த தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்ததா இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
1: ஆ வாசிடுறேங்கக்கா. மாய கண்ணாடி உதயசங்கர் அவங்களால இயக்கப்படுச்சு, வானம் பதிப்பு தான் பாதிச்சிருக்காங்க. சரி, இந்த இந்த கண்ணாடிக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத கதையா புதிய அகாரதி அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ரெண்டாவது காற்றில் கரைந்த பூதம் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. மூணாவது வந்து தொலைந்து போன மலை விதைகள் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. நாலாவது வந்து பிரம்படி வைத்தியம் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அஞ்சாவது வந்து ஜங்க் ஃபுட் தேசம் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ஆறாவதா மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கதை இருக்கு. ஏழாவது வந்து போக்குவரத்தில் குழப்பம் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. எட்டாவது வந்து காற்று பிரியாத கதை அப்படின்ற ஒரு கதை இருக்கு. ஒன்பதாவதா வந்து காணாமல் போன சொற்கள் அப்படின்ற ஒரு கதை. பத்தாவது வந்து மறந்த சிரிப்பு அப்படின்ற ஒரு கதை. பதினொன்றாவதா பறவைகள் பறந்து போய்விட்டன அப்படின்ற ஒரு கதை. மொத்தமே இந்த புக்கில் 11 கதை தான். சரி, ஃபஸ்ட்டு கதை வந்து புதிய அகராதி அப்படின்ற ஒரு கதை. இது என்ன அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அந்த புதிய அகராதி அதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு நானுமே ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். கூடைப்பந்து அப்புறம் வலைப்பந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் கோர்ஃப் பால். இது 1901 ஆண்டில் நெதர்லாந்து அந்த நாட்டில்

0: ஒரு பள்ளி ஆசிரியரால் உருவாக்கப்பட்டுச்சு. உலகத்தில் ஒரே மிக்ஸ்டு ஜெண்டர் கேம் இதுதான். அதாவது ஆண்களும் பெண்களும் ஒரே டீமில் சம உரிமையோடு சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த ஆடுகளம் 40 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் செவ்வக வடிவத்தில் இருக்கும். இது தாக்குதல் பகுதி அப்புறம் தற்காப்பு பகுதின்னு ரெண்டு வகையாக சம பகுதியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஆடுகளத்தில் ரெண்டு சைடும் 3.5 மீட்டர் உயரமுள்ள கம்பத்தோட உச்சியில் ஒரு பிளாஸ்டிக் கூட பொருத்தப்பட்டிருக்கும். கால்பந்து மாதிரி தோற்றமுள்ள ஒரு பந்து தான் இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு போட்டியில் ரெண்டு டீம் மோதும். ஒவ்வொரு டீம்லேயும் மொத்தம் வந்து 8 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. ஆட்டத்தில் தொடக்கத்தில் ஒரு டீம் 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் வந்து தாக்குதல் பகுதியிலையும், மீதமுள்ள 2 பாய்ஸும் 2 கேர்ள்ஸும் தற்காப்பு பகுதியிலையும் நிற்பாங்க. பிளேயர்ஸ் வந்து தங்களோட அந்த பகுதியை விட்டு அடுத்த பகுதிக்கு போகக்கூடாது. பந்த ஆப்போசிட் டீம் கூடையில் வந்து மேல் பக்கமாக எரிஞ்சு விழுறது மூலமாக தான் 1 புள்ளிகள் பெறலாம். சர்வதேச போட்டிகள் 25 நிமிடங்கள் நடக்குது. 2 பாதிகளாக வந்து விளையாடுறாங்க. 2 பாதிக்குமே நடுவில் 5 முதல் 10 நிமிடம் வரை ஓய்வு நேரமுமே கொடுக்குறாங்க. கேம் முடிவில் எந்த டீம் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்குதோ அந்த டீம் தான் இந்த கேமோட வின்னரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாடுறோம் சபீர்?
1: அதாவது நாங்கள் வந்து ஒரு ஊர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும். சரி, இப்போதைக்கான ஊர் நேம் என்ன அப்படின்றது நீங்கள் சொல்லவா இல்லை நான் சொல்லவா?
0: பழனி. ஓகேவா?
1: சரி, ஓகே வச்சுக்கலாம்.
0: பழனியில் வந்து நம்ம போனாலே ஒரே ஒன்று தான், சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கும். அது சாப்பிட்ற பொருளாக தான் இருக்கும், அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, தெரிஞ்சிருச்சு போல. நேர்
1: இந்த பழனி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 இந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். அதுக்குள்ளாடி நம்ம கூட பேசுகிறக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: என்ன
1: கேம் தெரியுமாக்கா?
2: கோயில்
1: எனக்கு தெரிஞ்சு பாடல் சொல்லிட்டீங்க.
2: உங்களையும் சேர்த்து 100 உரிமையும் ஜெயிட்டு போச்சு, 100 கிளின்னு.
1: சரிக்கா,
2: அப்படி முதல்ல வந்தது எத்தனை கிளின்னு நாளைக்கு கூட்டி சொல்லுங்க.
1: இன்னொரு
0: வாட்டி கேட்டுருங்க.
1: சரி, இப்போ நம்ம வந்து தமிழரசி அக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பழனி அப்படின்றத கேள்விக்குமே ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம சென்னை வச்சுக்கலாம்.
0: சென்னையா?
1: ஆ, ஓகே.
0: சென்னையில் அப்போ உங்களுக்கு நிறைய இடம் தெரியுமோ?
1: நிறைய இடம் தெரியல, அது என்னென்ன ஃபேமஸ் எனக்கு தெரியாது, அது மக்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து அது நம்மகிட்ட பயன்படுத்தாங்க.
0: அந்த சென்னையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு தெரியாது. சரி, உங்களுக்கு தெரியும்னா
1: 7094439999 நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ இல்லை டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ எங்கள் கூட ஆன்சர் சொல்லிட்டு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசைஎஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நாங்கள்லாம் என்ன செய்வோம், சின்ன ஆளுக்கள்ல நாங்கள் இந்த செம்பாரண்டுனா அப்போ தான் விலை வந்துச்சு. விலை வரையில் ஸ்கூலுக்கு படிப்பேன், நான் அழகாவது அஞ்சாவது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு ஒரு நண்டு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்க, பெரிய காசு அது 2-3. இந்த சின்ன மாலை எடுத்துக்கொண்டு போய் நாங்களாக கைத்தை கோர்த்து நண்டுக்கு போய் இழக்குவோம், செம்பாறைக்கு போய் இழக்குவோம். ஒவ்வொரு நண்டு 2 கிலோ 1 கிலோ தான் வரும். இப்போ அந்த நண்டுலாம் இங்கே பார்க்க முடியாது. 2 கிலோ 1 கிலோன்னு ஒரு நண்டு 2 ரூபா தான் வாங்குவாப்பில். வாங்கி கையில் காசை கொடுத்துரு, அதை வாங்கிட்டு பார்த்தா பெரிய தொகையாக தெரியும். ஸ்கூல் படிக்காத காரணமே நாங்கள்லாம் அதுதான், அந்த நண்டு வந்தது தான் காரணம். அதே மூடா போச்சு படிக்கிற காலகட்டத்தில். நண்டு விலை வந்த பிறகு இப்போ அந்த நண்டை பார்க்க முடியலை. ரெண்டாவது இந்த மீன்கள்லாம் தீவில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் பெரிய ஆளாக இருக்கும்போது கூட அந்த விலை மீன் அவுளி மீன், இந்த மீன்கள்லாம் வந்துக்கிட்டு சிறையா பாறை இதுவெல்லாம் தீவில் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இப்படின்னா லாங்கெல்லாம் போய் பிடிச்சது கிடையாது. தீவு பார்த்துட்டு தீவு சார்ந்த கரை சார்ந்து தான் படும். பாய்மரத்தை பூட்டி போக போகிறோம், மரம் வளைச்சிட்டு வரப்போகிறோம். சின்ன ஆளாக இருக்கையில் இன்ஜின்னா என்னென்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசில் பின்னாடி தான் வருது இன்ஜின். வந்த பிறகு தான் இப்போ தொழில் மார்க்கமே மாறிப்போச்சு. அந்த மீன்கள்லாம் பார்க்கற ஏக்கமாக இருக்குது. அதுதான் பெரிய மன வருத்தம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:23 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: ஜபீர்.
4: சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னு சொல்லிடுங்க.
5: அதாவது நாங்கள் வந்து ஒரு ஊர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும்.
4: சரி, அடுத்தது என்ன ஊர் சொன்னோம்?
5: நம்ம வந்து சென்னை சொன்னோங்க.
4: ஆமாம், சென்னை தான் சொன்னோம். சென்னையில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா 7094439 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததான் இப்போ நீங்கள் புக்கு வாசிச்சிடுறீங்களா?
5: வாசிச்சுறேங்கக்கா. மாய கண்ணாடி உதயசங்கர் அவங்களால் ஏகப்பட்டுச்சு. வானப்பதிப்பு தான் படிச்சிருக்காங்க. 1வது கதை, புதிய அகராதி அப்படின்ற ஒரு கதை. மண்டியா தேசத்து ராஜா ஒரு குண்டக்க மண்டக்கான ஆள். அவர் நினைப்பது போல தான் மண்டியா தேசத்து மக்களும் நடக்க வேணும். பாவம் மக்கள். மண்டு ராஜா அரசு அலுவலக வேலையையும் எதையும் பார்ப்பதில்லை. அதில் அவருக்கு விருப்பமும் கிடையாது. அவருக்கு மிகவும் பிடித்தது 2 விஷயம்தான். வயிறு புடைக்க புடைக்க சாப்பிட்றது, நேரங்காலம் தெரியாமல் தூங்குவார். அவர் விடுகின்ற குரட்டையிலேயே அரண்மனையே அதிருமா. சில நேரம் மதியம் தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திருப்பது, அதிலொன்று விஷயமே இல்லை. ஆனால் காலையில் எழுந்து சாயந்தரம் எழுந்தது மாதிரியான நடந்து கொள்வாராம். பகலில் அரண்மனையில் விளக்கேற்ற சொல்வாராம். காலை 10 மணி, இரவு 10 மணி என்று நினைத்து மறுபடியும் தூங்க போயிடுவிடுவாராம். சில சமயம் இப்படியே ஒரு வாரம் வரை கூட இரவும் பகலும் மண்டு ராஜா மாறி விடும். அதனால் என்ன என்கிறார்களோ, அவருக்கு மாறி விட்டதென்றால் மண்டி தேசத்துக்கே மாற வேண்டும். அதன் பிரச்சனை மண்டு ராஜா ஏதாவது ஒரு கால பொருத்தத்தில் மறுபடியும் சரியான சுழற்சியில் வரும் வரை மண்டியா மக்கள் பகல் தூங்கி இரவு விழித்திருக்க வேண்டும். அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ராஜா சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த மண்டியார் தேசத்து ராஜா வந்து ரொம்பவுமே ஒரு குண்டக்க மண்டக்கான ஆளாம். அதாவது காலையில் 10 மணி நினச்சி இரவு பத்து மணி வரையும், அதாவது இரவு பத்து மணி நினச்சி காலையில் 10 மணிக்கே
4: தூங்கிடுவாங்க.
5: இந்த மாதிரியான ஆளாம். இவருக்கு வந்து ரெண்டு விஷயம் மட்டும் தான் பிடிக்குமா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றதும் அப்புறமா தூங்குறதும். காலையில் நேரத்தில் வந்து எல்லோரும் நைட் நேரத்தில்னா விளக்கேற்றுவாங்க. காலையில் அரண்மனையில் வந்து விளக்கேற்ற சொல்லுவாராம். அப்புறமா அரண்மனையில் அலுவலக வேலைகளையுமே எதுவும் பார்க்க மாட்டாராம். இதனால் மக்களுமே காலையில் தூங்கிட்டு நைட் எல்லாரும் விழிச்சிருக்க மாதிரியான ஒரு சட்டத்தையும் கொண்டு வராராம். இப்படிப்பட்ட ராஜாவை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, ஓகே. அடுத்ததா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஊர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோம் அதை தான் நீங்கள் சொல்லணும். இப்படி தான் நம்ம இன்றைக்கி கேம் விளையாண்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கான கேள்வி சென்னைன்னுமே சொல்லியிருக்கோம். 7 0 9 4 4 3 9 9 9

பிரிவு 21 தனி மனித சுதந்திரம் அப்புறம் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் இந்த உரிமை இருக்குது. குழந்தையோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, படித்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை விரும்பாட்டி அவங்களோட எந்த ஒரு டிஜிட்டல் பதிவையுமே இணையதளத்தில் பதிவிடக்கூடாது. ஏன்னா குழந்தை பருவத்தில் பண்ணுற அந்த வேடிக்கையான விஷயங்கள் அவங்களோட எதிர்கால வேலை வாய்ப்பையோ மனநலனையோ அப்புறம் வந்து சுயமரியாதையோ பாதிக்கலாம். அதனால் அடுத்து இணையதளத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது வீடியோவாக இருந்தாலும் சரி புகைப்படமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். குழந்தைக்கு வந்து 18 ஆன பிறகு அந்த குழந்தை அது இருக்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சா அது இருக்கக்கூடாதான். சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:33 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் சரபுத்தலா பேசுறேன்.
2: அடுத்ததா இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஊர் பேர் சொல்லுவோம், அந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கான கேள்வி, சென்னை, சென்னையில் என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லணும். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததாக சரஃபத்துல்லா, என்ன புக்கு வாசிச்சிட்ருக்கீங்க?
3: கிச்சா பச்சா
2: வாசிக்கிறீங்களா?
3: நேற்று பாதி வச்சோம், நேற்றுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் அப்பாவை போலவே அழகாக இருக்கேனே, நான் அப்பா பாதி அம்மா பாதி மாதிரி நான் அழகாக இருக்கேன். ஏன் வாய் ரொம்ப அழகாக இருக்கே, என் கழுத்து இப்படியா வளைந்திருக்கும். இவ்வாறு காகங்கள் பேசி கொண்டிருந்த ஆச்சரியப்பட்டு கொண்டன, கேள்விகள் கேட்டு கொண்டன. அன்றைய இரவு முழுவதும் வீட்டு மரத்திலே கண்ணாடியை பற்றி பேசுதான் அல்ல, மரக்கிளியில் இதே பேச்சு. வெகு தூரம் பறந்துவிட்டு தாமதமாக வந்த காகங்கள் மட்டும் கண்ணாடியை பார்க்க முடியவில்லை. இல்லை இல்லை, கண்ணாடியில் பார்க்க முடியவில்லை. சரி, கண்ணாடியே இருக்கும்.
2: சரி, நாம் அதை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா. கூட யாரு இருக்காங்க?
2: இப்ப வந்து நம்ம கடலோ சேஃபம்ல டியூஷன் நடக்குதுக்கா, அங்க இருந்து ஒரு லீவ்னால ஒரு சின்ன தம்பி நம்ம கூட இருக்காங்கக்கா, சரஃபத்துல்லா.
4: என்ன பேரு?
2: சரஃபத்துல்லா.
4: கரெக்ட், அப்துல்லாவா?
2: சரஃபத்துல்லா.
4: ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நாள் ஆச்சுப்பா.
2: ஆமாக்கா,
4: ரெண்டு நாள் பேசலினாலும் ரெண்டு வாரம் பேசாத மாதிரி சொல்றீங்கல்ல.
2: ஆமாக்கா. சரி, ஓகேக்கா. இன்னைக்கு வந்து சென்னையில ஃபேமஸ் ஆன பிளேசஸ் அது உங்களுக்கு தெரியும்னா சொல்லிருங்கக்கா.
4: அப்படியா, சரி. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் சொல்றீங்க. இன்னைக்கு பேசணும்னு ஒரு முடிவுல எப்படியோ ட்ரை பண்ணி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாலு வரை அன்னைக்கு மாதிரி சொல்லிடலாமா?
2: ஆ, சொல்லிருங்கக்கா.
4: சரிக்கா, சொல்லட்டா?
2: சொல்லுங்கக்கா.
4: இளந்தென்றல் வீசும் இனிய மாலை பொழுதில் கடல் அலை காற்றலையில் மிதந்து காதல் நெஞ்சங்களை கட்டி அணைத்து உறவாட அழைக்கின்றது 90.4.
2: ரொம்ப
4: சிறிய குரலோடு உள்ளங்கள் ஒன்றாக உரையாடி கொண்டிருக்கின்றோம்.
2: ரொம்ப சூப்பரா இருக்குக்கா.
4: நன்றி.
2: எப்படிக்கா, சின்ன பிள்ளையில இருந்தே கவிதை நல்லா எழுதுவீங்களாக்கா?
4: அப்படியெல்லாம் இல்லப்பா, சின்ன பிள்ளையில இருந்து இல்ல, கல்யாணத்துக்கு பின்னாடிதான் ஏதோ ஒரு நாள் ஒரு யோசனை வந்துச்சு எழுதுன. அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நிறைய வேற வானொலியில வந்து எங்க தருமபுரியில ஒரு எஃப்எம் இருந்தது, இப்ப இல்ல. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 எழுது, இப்ப டெய்லி ஒவ்வொன்னு எழுதி அனுப்புவோம் நானு.
2: ஓகேக்கா, ஓகேக்கா. அப்ப வந்து உங்களுக்குள்ள இந்த திறமை இருந்திருக்குக்கா, ஆனா நீங்க தான் கவனிக்காம இருந்திருக்கீங்க.
4: அப்படியெல்லாம் எல்லாம் சூழ்நிலை காரணம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்னு நமக்கே தெரியாம தோணும், அது தோணுக்குள்ள நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது சரியா போகும், அவ்வளவுதான்.
2: ஓகே காண, ரொம்ப சூப்பர்.
4: ஒரு வயசு, அதாவது நமக்கு இந்த வயசுல இது படிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு விதமா தோணும், அதுக்கப்புறம் ஒரு வயசுல வந்து நமக்கு நம்ம இல்லைய அறியாம வேற ஏதாச்சும் தோணும், அந்த மாதிரி வரதான்னு வச்சுக்கோங்களேன்.
2: ஓகேக்கா, ஓகேக்கா. சரிக்கா, சென்னையில வந்து என்னென்னலாம் ஃபேமஸா இருக்குன்னு சொல்லிருங்கக்கா.
4: சென்னையில வந்து அண்ணா மேம்பாலம், சென்ட்ரல் ஸ்டேஷன், எல்ஐசி, மெரினா பீச், அப்புறம் விஜிடி கோல்டன் பீச், வண்டலூர் ஜூ.
2: ஓகேக்கா, போதும்க்கா போதும்க்கா, நிறைய சொல்றீங்கக்கா.
4: போயிருக்கேன், அடிக்கடி நிறைய வாட்டி போயிருக்கேன்னா அதனால எனக்கு தெரியும். போயிருக்கேன், இப்பத்துல இல்லைன்னு
2: வச்சுக்கோங்களேன்,
4: எல்லாம் எல்லா இடமும் போயிருக்கேன் நானு, அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும்.
2: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
4: சச்சின் படத்துல இருந்து கண்மூடி திறக்கும் போதும் ஒரு பாட்டு வரும்.
2: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றிக்கா.
2: நன்றிக்கா. நம்ம வசந்தி அக்கா சூப்பராக கவிதையும் சொல்லிட்டு சென்னைக்கு வந்து அடிக்கடி அவங்க போனனால நிறைய பிளேசஸும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க வந்து இப்போ இந்த வீக் ஃபுல்லாகவே லீவில் தான் இருப்பாங்க. இப்படி வந்து லீவ் வந்தாலே டெய்லியும் ரொட்டீனும் மாறும். சரி, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல்ல போகும்போது ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்கல்ல, காலைல எழுந்திக்கிறது, ஸ்கூலுக்கு கிளம்புறது, இப்படி போவீங்கல்ல?
3: ஆமா.
2: அப்ப வீட்ல இருக்கும்போது லீவ் விட்டா என்ன பண்ணுவீங்க?
3: லீவ் விட்டா நல்லா தூங்குவேன், அதிகமா எழுந்திரிப்பேன், குளிப்பேன், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன், அதிகமா விளையாடுவேன்.
2: போன்
3: ரொம்ப நான் பார்க்க மாட்டேன், கொஞ்சமா பார்ப்பேன்.
2: சரி, ஓகே. இப்படி வந்து லீவ் விட்டாலே டெய்லியும் ரொட்டீன் மாறும். ஸ்கூல் விட்டால் காலைல எழுந்திக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறது, காலைல இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்புறது, இப்படி தான் ரொட்டீன் ஆகும். இதே லீவ் விட்டால் ரொம்ப நேரம் தூங்குறது, அது வந்து டயர்ட்னால தூங்குறாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எழுந்திரிச்சோடனே மொபைல் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போலாம் கையில் வந்து மொபைல் கிடச்சதுனால விளையாட்டு, ஓய்வு, குடும்பத்தோடு பேசுகிறது எல்லாமே குறைஞ்சிரும். நேரம் முழுவதுமே ஃபோன்லேயே போயிடும். அதனால தான் இந்த லீவ்லேயுமே ப்ராஜெக்டாக அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு?
3: ஆமாம், இன்னைக்கு செய்வேன்.
2: ஆமாம், அதனால தான் ஒரு வாரம் லீவ் விட்டாலுமே ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட். ஏன்னா குழந்தைங்க வந்து அடுத்து ஃபோனு டிவியில் போயிடக்கூடாது, படிப்பிலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கானே தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபோனை தவிர்த்துட்டு இந்த மாதிரி அசைன்மெண்ட் செய்கிறது, ப்ராஜெக்டுன்னு இதில் வந்து அதிகமாக குழந்தைய ஈடுபடுத்தலாம். ஏன்னா சும்மா ஃபோன் யூஸ் பண்ணால் கண், தலை தான் வலிக்கும். இதனால் சின்ன வயசில் இருந்தே பார்வை தான் கம்மியாகும். அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறது, ஃபேமிலியோடு இருக்கிறதுன்னு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப மனசுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். தேவையில்லாத உடல் நல பிரச்சனைகளும் வராது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால் வந்து ஃபோன் பார்த்துட்டு அமைதியாக இருக்காமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா விளையாடணும், நல்லா வந்து சிரித்து பேசணும். எப்பயுமே உருண்டு இருக்கக்கூடாது, நல்லா சிரித்து பேசணும். சரி, அடுத்ததான் வந்து நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: பாடியோ.
1: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
0: சரஃபுதுல்லா.
1: சரி, நீங்க வந்து இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க, உங்களுக்கு எப்படி கடலோசை எஃப்எம் தெரியும்னு?
0: நான் இங்க டியூஷன் வருவேன், அப்ப எல்லாரும் ரேடியோல பேசுவாங்க, ஜான்வரி எல்லாம் சொல்லியிருப்பான், அதை வச்சு நான் இங்க.
1: சரி ஓகே, அவங்க வந்து டியூஷனுக்கு வருவாங்க. அதாவது கடலோசை எஃப்எம்ல 5-6 வந்து டியூஷன் நடக்குது. அங்கே வரும்போது தான் அவங்களுக்கு இப்படி இங்கே வந்து பேசுறது தெரியும். அது மூலியமாக தான் இவங்களுமே பேசுகிறாங்க. சரி, டியூஷனில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க?
0: கம்ப்யூட்டர் கிளாஸ், கிராஃப்ட் ஒர்க், புக் ஸ்டோரி, அப்புறம் மேப் கேம்,
1: இந்த மாதிரி டெய்லியும் புக் ரீட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் கிளாஸு, கிராஃப்ட்ஸு நிறையா சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைங்களையுமே நீங்கள் வந்து இதில் டியூஷனுக்கு அனுப்பலாம். டெய்லியுமே 5-6 வந்து டியூஷன் நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, ஒரு நாளைக்கு கிராஃப்ட்னா இன்னொரு நாளைக்கு புக்கு வாசிக்கிறது. அதாவது டெய்லியுமே புக்கு வாசிக்கிறது அரை மணி நேரம் மாதிரி இருக்கும். இதனால் ரீடிங் ப்ராக்டிஸ் அது வந்து அதிகமாகும். சரி, அடுத்ததான் நீங்கள் வந்து இப்போ புக்கை வாசிச்சிடுறீங்களா? நீங்கள் என்ன புக்கு வாசிக்கிறீங்க அதோட பேரை சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சு.
0: சரி, கண்ணாடியை இருக்கும் இடத்திலேயே வைத்து மேலே சில குப்பைகளையும் காய்ந்த செடி பூக்களையும் போட்டு விடலாமா? தேவையான சமயம் மட்டும் விலக்கிவிட்டு கண்ணாடியை பார்த்து கொள்வது என முடியவானது. கிச்சா பச்சா இருவரும் ஒரே குசி, தங்கள் மொத்த காகங்களும் தங்கள் முகத்தை பார்த்தன அல்லவா? அந்த கண்ணாடியை எப்படியாவது மரத்திற்கு எடுத்து வர முடியுமா என்றும் ஆலோசனை நடத்துவது. அதனை தூக்குவது சிரமம், வேறு பறவைகளும் முடியாது, மற்ற விலங்கும் நண்பர்கள் கேட்கலாம். குரங்கள் முன்னார் நல்ல நண்பர்கள் இருந்தனர். அவர்களை மக்கள் ஊரை விட்டு விரட்டினார்கள். பக்கத்து ஊரில் சில குரங்குகள் இருக்கின்றன, ஆனால் அந்த சின்ன விலைக்கு இந்த ஊர் வரையில் வருவார்களா என தெரியவில்லை. வந்தாலும் கண்ணாடியை பார்த்து அவர்களும் பிடித்து விடலாம், என்ன செய்வது? உறங்கும் முன்னார் ஒரு நல்ல யோசனை சொல்வது படுது.
1: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். வானிலை தகவல், காற்றோட வேகம் 19 கிலோமீட்டரில் இருந்து 34 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலிருந்து வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
0: சரஃபுத்துல்லா
1: மற்றும்
2: ஜாபீர்.
1: அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: முடிஞ்சாங்க.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இப்போ நம்ம பயணம் விழுப்புரம் மாவட்டத்தை நோக்கி. இந்த மண்ணோட சுவாரஸ்யமான விஷயங்களை, நம்ம அதிக கவனிக்காத பல தகவல்களை இப்போ இந்த பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான், உங்கள் இனிதா. 1993 தான் கடலூர்ல இருந்து பிரிஞ்சு தனி மாவட்டமாக்குனாங்க இந்த விழுப்புரத்தை. ஆனா வரலாற்றில எடுத்து பார்த்தா, கரிகால சோழன், பல்லவர்கள், பாண்டியன், முகலாயர்கள், பிரெஞ்சுக்காரவங்க அப்படின்னு ஆளாளுக்கு இந்த ஊரை மாஸ் காட்டியிருக்காங்க. அட, அதெல்லாம் விட்டுருங்க. விழுப்புரம் ஊருக்கு கழுவெளி அப்படின்ற ஒரு பக்கம் போய் பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில 2வது பெரிய ஈரநிலம் இதுதான். இங்க என்னன்னா, வருஷ வருஷம் 40,000 மேல வெளிநாட்டு பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த பெலிகான், பிளெமிங்கோ இந்த மாதிரியான பறவைகள், ஏகப்பட்ட வெரைட்டியான பறவைகள் வந்து ஜோடி ஜோடியா தன்னோட குடும்பத்தோட இணைஞ்சிருக்கும். இனப்பெருக்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அது திரும்பி தன்னோட ஊருக்கு போயிருமா. ஒரே ஒரு வருத்தமான விஷயம் தான், ஒரு காலத்துல 600 சதுர அடி கிலோமீட்டர் பிரம்மாண்டமாக இருந்த இந்த அழகான இடம் இப்போ வெறும் 25 சதுர அடி கிலோமீட்டர் சுருங்கி போச்சு. சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் உப்பாயிருச்சு. பறவைகள் வர்றதும் ரொம்பவே கம்மி ஆயிருச்சு. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு எத்தையும், இந்த இயற்கையையும் நம்ம தான் பாதுகாக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல அருமையான பாடல்களுமே வருது உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பெயர் வந்து அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கேன். ஒரு 1987-88 வந்து 10th முடிச்சுட்டு 11th-12th அட்மிஷன் போடுறதுக்காக ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அம்மா அப்பா வந்து போட்டு இருந்துச்சு, போட்டையெல்லாம் விற்றுட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, சாப்பாடு கூட வழி இல்லாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் 10th முடிச்சுட்டு சவுக்கு காட்டுக்கு விறகுக்கெலாம் போயிருக்கேன். அந்த விறகை விற்றுட்டு வந்தால் தான் சாப்பாடு. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் வேலை வைப்பாங்க, அதுலேயும் ஏதாவது 19 கொண்டு வந்தாங்கன்னா அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன செய்ய, சரி வறுமையின் சூழல் காரணமாக அப்புறம் எங்கள் மாமா போட்டில் கடலுக்கு போக ஆரம்பித்தேன். போனால் ஒரு மொதல் 2 நாள்லேயே காற்று வரும், சரியான வரம் போனால் அந்த நேரம் வீஞ்சிலாம் கிடையாதுல, கை கம்பம் வந்தேன். அப்போ நைட்டு மடி வாங்கும்போது காற்று உரமாக இருக்குது, அந்த தூர் மடி கயிற்ற வந்து அந்த அப்போ பாய்மரம் இருக்குன்னா அந்த பாய்மரத்தில் சுத்த சொன்னாங்க. நமக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை, அதை சுற்றி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ மார்சா வரும்போது இழுக்க சொன்னாங்க, இழுத்தா அந்த கயிறு வந்து பாய்மரத்தில் பட்டு விழுந்துருச்சு. சரி அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப இழுப்போம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மார்சாவுக்கு அந்த வலை நோயும் பொழுது கயிறு நோயும் இந்த விரல் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிடுச்சு அந்த கயிற்றுக்குள்ள. மாட்டினா அப்படியே நமக்கு ஒன்றும் பண்ண முடியல, நகமே அப்படியே விரல் அப்படியே மடிஞ்சு தொங்கிடுச்சு. அதோட அந்த செல்லாக்கை ஊற்றி கெட்டிட்டு அதோட படுத்தாழ்த்தான், காற்று வரோம், தண்ணி அள்ளி அள்ளி வைக்கிது. ஆனால் 2 நாளாக கரையை வர்ற வரைக்கும் எந்திக்கல, உள்ளே தான் கிடந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அது அந்த விரல் இன்னும் அந்த ஒரு மாதிரி அந்த கிளிச்சொண்டு மாதிரியே இருக்குது, ஒரு யாகபகர்த்தமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலுக்கு போய் பழகியாச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட அடியில் பல விசித்திரமான ஜீவன்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரால் வகையை சார்ந்தது தான். இதை வந்து பேய்ரால், கடல் பூச்சி ரால் அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். அதை பற்றின சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா. பார்க்குறதுக்கு என்னவோ சாதாரண ரால் வகை மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுகிட்ட இருக்கிற சில அசாத்தியமான திறன்களில் கேட்டால் நீங்களே அசந்துருவீங்க. இதோட முன்னங்கால்கள் இருக்கு இல்லையா, சாதாரண கால் இல்லை. ஒரு 22 காலிபர் துப்பாக்கியில இருந்து தோட்டா வெடிச்சு வர்ற அதே வேகத்துல எதிரிகளை தாக்குமா. இதோட கூர்மையான கொக்கிகளால, அதாவது முன்னாடி ரெண்டு பக்கமும் கூர்மையான கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கிகளால அக்வேரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி கூண்டைய உடச்சி எறிகிற அளவுக்கு இதுக்கு அசுர வலிமை இருக்குதான். நம்ம மனிதர்களால சிவப்பு, பச்சை, நீலம்னு வெறும் 3 முதன்மை நிறங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இதை வந்து பேயிரால்னு கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா 12 இருந்து 16 வகையான நிற வரிசைகளையும் புறவூதா கதிர்களையும் கூட ரொம்ப சுலபமா பார்க்க முடியுமா. அதே நேரம் பார்க்கறதுக்கு பஞ்சமே இல்லாம பச்சை, நீலம், சிவப்புன்னு பல வண்ணங்கள்ல, அதுவும் மயில் தோகை மாதிரி பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இத மேண்டில் ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். சங்காய மீன்ல எல்லாம் இது அதிகமா வரும். இதை தூக்கி தண்ணியில போட்டுருவாங்க மீனவர்கள். ஏன்னா இது எதுக்குமே சரி வராது. சரி மக்களே, இன்னும் நிறைய பகுதிகள் உங்களுக்காக தொடர்ந்து காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நல்ல பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு.

0: அமல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள்.
6: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பகுதியில பனை ஓலைகளை உள்ளூர் வியாபாரத்துக்கு அனுப்புறாங்க. அந்த காலத்துல வெளிநாட்டு பயணங்கள்லாம் இல்லாத நாட்கள்ல உள்ளூர்கள்ல வியாபாரம் பண்ணாங்க. இதே வெளியூர்கள்ல வியாபாரம் பண்ணணும், அதுவும் வெளிநாடுகள்ல பண்ணணும் அப்படின்னா அதை பத்தின விஷயங்களை தெளிவா கேட்கலாமா வாங்க. நம்ம ஊர்களை விட வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு இயற்கை பொருட்கள் வந்து கெடுபிடி ஜாஸ்தி. பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு பூச்சிகை கிருமிகளை அழிக்க நச்சு வாயு புகையை செலுத்தி தூய்மைப்படுத்துற முறை இருக்கு. அந்த முறைக்கு பாத்தீங்கன்னா ஃபியூமிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. குறிப்பா ஏற்றுமதி பண்ண IEC அப்படின்னு சொல்லக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கோடு தருவாங்க, அந்த கோடு கண்டிப்பா எல்லாருமே வச்சுக்கணும். ஃபைட்டோ சானிட்டரி சர்டிபிகேட் வச்சுக்கணும். குறிப்பா தாவர சுகாதார சான்றிதழ், அதாவது ஏற்றுமதி செய்யப்படுற விவசாயம் அல்லது இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு, அதாவது பனை ஓலை மரப்பெட்டிகள் மரப்பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்வாங்கல்ல, குறிப்பா தானியங்களும் கூட ஏற்றுமதி செய்வாங்க. இந்த மாதிரி ஏற்றுமதி செய்கிற தீங்கிழைக்கிற பூச்சிகளோ அல்லது நோய்களோ இல்ல அப்படின்ற அரசு வேளாண்மை துறை சான்றளிக்கிறது, ஒரு அதிகாரப்பூர்வ சான்றிதழ் வேணும். இந்த சான்றிதழ் இருந்தா ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கப்பல்லையோ பிளைட்லயோ போறப்போ நசுங்கிடக் கூடாது, அதுக்குள்ள ஈரப்பதம் வராம இருக்கிறதுக்கு வந்து சிலிகான் ஜெல் பாக்கெட், அதாவது நம்ம புதுசா வாட்டர் கேன் பர்ஸ் இந்த மாதிரி வாங்கும் போது அதுக்குள்ள ஒரு பாக்கெட்டுக்குள்ள சிலிகான் ஜெல் பாக்கெட் போட்டிருப்பாங்க, அந்த பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிகள்ல போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேக் பண்றவங்கள்ட்ட நம்ம முன்னக்கூடிய சொல்லிடணும், இந்த மாதிரி சிலிகான் பேக்கெட் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்து பேக் பண்ணும்போது சேர்த்தே பேக் பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிக்கு மாறா அமெரிக்கா லண்டன் துபாய்ல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஓலை பெட்டிகளை ஓலைக்கூடைகளை ஓலையில செய்யப்படுற கைவினை பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர் பாரம்பரியம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம ட்ரெண்ட்ல வெளிநாடுகளுக்கு போகிறது எவ்வளவு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு மக்களே. அடுத்ததா நல்ல பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
2: சபாஷ்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல்ல கிடக்குற நிறைய உயிரினங்கள்ல ஒரு சில உயிரினங்களை பார்க்கும் போது அதுல பாத்தீங்கன்னா இந்த மூவரி சோபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சோழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாத்தீங்கன்னா தாயம் விளையாடுறதுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா சோவி, அதுலயே மூன்று வரிகள் கொண்ட சோவி. குறிப்பா நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த ஜாதகம் பாக்குறவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சோவிய பார்க்கும் போது நம்ம தாயம் விளையாண்டுருப்போம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் விளையாடுறப்போ அந்த ஞாபகம் வரும். அந்த சோவிய குளுக்கும் போது ஒரு சத்தமும் கேட்கும், அந்த சத்தம் நல்ல ஒரு சத்தமா இருக்கும். இந்த சோவிய பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் வினிதா. மூவரி சோழி, இத வந்து இங்கிலீஷ்ல வந்து மோல் கவுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பளபளப்பான கண்ணாடி மாதிரி ஓடு அடர் நிற அடிப்பகுதி மூலம் இதை வந்து பாத்தீங்கன்னா எளிதில அடையாளம் பார்க்கலாம். அது வந்து சோவி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா 50 ஒரு 100 கிலோமீட்டர்ல, அதுவும் 2-4 அடி வரை நீளம் வளருமாங்க. இது உருளை வடிவத்துல மஞ்சள் இல்லைனா பழுப்பு நிறத்துல 3 வரிகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அடர் பழுப்பு இல்லைன்னா வந்து கருப்பு நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா பற்கள் மாதிரி இருக்குமா. 200 வந்து சோழிகள் வந்து கடற்கரையில கடலுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த மூவரி சோவிக்கு வந்து மோல் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த மோல் அப்படின்னா பெருச்சாளி அப்படின்னு அர்த்தமா. ஏன் அப்படின்னா பூமிக்கு அடியில வாழ்ற விலங்குகள்னு அர்த்தமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நத்த வகையை சேர்ந்ததுதான். பாறை இடுக்குகள்ல ஆழமா குழி தோண்டி ஒளிஞ்சிருக்கு, ராத்திரியில மட்டும் வெளியே வரும். இதனாலதான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயர் வந்துச்சு. இதோட உடம்பு வந்து ஏன் கண்ணாடி மாதிரி பளபளப்பா இருக்கு அப்படின்னா, ஒரு கருப்பு தோல் ஓட்டம் முழுசா மூடி இருக்கும். இது ஓடு மேல பாசி படிக்காம, அப்புறம் கீறல் விழாம, அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி அதை வந்து கவர் பண்ணி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காண்டி இதோட மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலுவழுப்பு தன்மையை உண்டாக்கும். அந்த காலத்துல பல நாடுகள்ல இந்த வகை சோழியத்தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பணத்துக்கு பதிலா நாணயமா பயன்படுத்தி இருக்காங்க. அதுல அடர்கருப்பு நிற அடிப்பகுதி இருக்கிற சோவி வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோழி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த வியாபாரி, அந்த வியாபாரி கிட்ட இந்த அடர்கருப்பு நிற சோவி அதாவது மூவரி சோவிய கொடுத்தோம் அப்படின்னா அந்த சோவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரிய வகை சோவியாவும் மாறிடுச்சு இப்ப. அதனால இந்த வகை சோவிகள் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள நத்தைகளோட உயிரோட இருந்துச்சு அப்படின்னா அதை எடுக்க வேண்டாம், கடலுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததான் அருமையான பாடல்களுமே வருது, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள்.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஹென்றி வில்லியம். ஊர் தண்ணீரூற்று. 1997 11 13 தேதி கல்யாணம். கல்யாணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணவும் இங்கே இப்போ பெரும்பாலும் யாரும் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கடலுக்கு போக மாட்டாங்க. அப்போ வந்து நான் கடலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ கூட அங்கே என்னம்மா சொன்னாங்க, அடைய கடலுக்கு போகாத, வீட்டில் இரு கல்யாணம், ரெண்டு நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு எங்கடா கடலுக்கு போகிற அப்படின்னு. அப்போ வந்து கடலில் வலை வாரத்துக்கு ஒரு நேரம் தான் வலையை கரையை கொண்டு வரும். அன்னைக்கு அந்தந்த இப்போ புயல் அறிவிப்புலாம் அப்படிலாம் கிடையாது. கடலுக்கு போக போக போக ரெண்டு பேர் வாடகாத்துக்கு ரெண்டு பேர் ஒரு வத்தையில் ரெண்டு பேர் கடலுக்கு போவோம். வலிச்சு தான் போவோம், அவ்வளோ காத்துக்குலையும் கடுமையாக தான் போவோம். போய் நான் பாட்டுக்கு அட்டியில் உட்காந்து வாங்கிட்டு இருக்கேன். கடல் போட்டு சரியே தான் செய்யுது. அப்போ என்னோட உள்ள ஒரு பையன் சொல்கிறான், சித்தப்பா காற்று ரொம்ப கடுமையாக வருது, யானை கடை போட்டு சரிங்கன்னா ஈரக்குலையெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு நேரம் அது தூக்கி அப்படி தூக்கி அடிக்கும் போது அப்படியே வா வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அட்டியில் உட்காந்து வேலை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கடை போட்டுச்சு பாருங்க, போட்டு என்ன என்ன தூக்கி அப்படியே வாதிய தூக்கி தண்ணியில் வச்சிருச்சு. தண்ணியில் வச்சா வலை காலில் மாட்டிடுச்சு. காலில் மாட்டினா எங்கேயான நின்றுப்பா, கரெக்டாக வத்த மேலே இருக்குது, வத்தை ஏற்றி பிடிச்சிட்டேன். ஒரு கையில் வத்தை, ஒரு கையில் வலை கீழே இழுக்குது, வத்த மேலே தூக்கு. அந்த பையில தூக்குடா தூக்குடான்னு சொல்கிறேன். அவன் கடல் பார்த்துட்டு அப்படி சிலையா அப்படின்னு நின்றுட்டான். நிட்டோம்னா கதை முடிஞ்சும், நீ தூக்குடா தூக்குறாங்களா தூக்கலாம். அப்புறம் அந்த கட்டை போன பின்னாடி லேசாக அப்படி ஒரு ஆறல் மாதிரி வரணும். நானே வத்தைகளை உருண்டேன். அது வதைகளை உருண்டு கத்தி எடுத்து காலில் உள்ள வலையை வெட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கரையை வந்தோம். இல்லைனாக்க அன்னையே போக முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் ஓலை கூடாதுக்கு கணவாய்க்கு போவேன். காற்றுக்கான நல்ல கடுமையான ஈராட்டி மரத்தில் எல்லோரும் படுத்து கிடந்தோம். தூண்டி எப்படியே போட்டு படுத்து கிடந்தாப்புல அசந்து தூங்கிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், என்ன நம்ம ஊர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். காற்று கச்சாங்காற்று மாதிரி இங்கிட்டு கொண்டு போயிருச்சு. இங்கே சரியில்லை, இங்கே கச்சதீவு அப்படி வந்துருச்சு. நான் பக்கத்தில் பார்க்குறேன், யாரையுமே காணும். அப்போ நான் வழி இப்போ யாரையுமே காணும், என்னடா இது இங்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு. இங்கிட்டு போனோம்னா நம்ம செத்து மடிஞ்சுவோம், தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போகிறே வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வழிடா வழிடான்னு வலிக்க காற்று அந்தாந்தான் நம்ம கரையை எடுத்துட்டோம். நம்ம கரையை எடுக்க இங்கே பார்த்தா கென்றை காணம் கென்றை காணோன்னு ராமேஸ்வரம் உள்ள தேடங்கிட்ட கென்றை கடலோடு போயிட்டான் அப்படின்ட்டு. நம்ம காற்று கொண்டு போய் அங்கிட்டு அந்த காற்று அடிச்சு தெரியாமல் அங்கிட்டு போய் ஒதுக்கிடுச்சு. ஒரு நைட்டு 9:30 நான் ஒரே ஆள வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. இப்போ நம்ம பார்க்க போறது மீன்வளத்துறை வழங்கும் அருமையான அரசு நிதி உதவி திட்டம். ஐஸ் பிளான்ட், ஐஸ் சேமிப்பகம் அமைக்கிறது தான். மீன்கள் எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் அதை சந்தைக்கு கொண்டுட்டு போய் நல்ல வியாபாரம் பார்க்கவும் இந்த திட்டம் உதவுது. ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அத பத்தின தகவலை உங்ககிட்ட சொல்ல போறது நான் இனிதான். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணாலும் இந்த ஐஸ் பிளான்ட்ல இல்லைன்னா குளிர்சாதன சேமிப்ப திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான தகுதிகள் என்ன அப்படின்னா, எந்த வித வில்லங்கமும் இல்லாம நம்ம பேர்ல ஒரு நிலம் இருக்கணும். அதுக்கான ஆவணங்கள், அதுக்கப்புறம் தேவையான அரசு ஒப்புதல்கள்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா, இப்போது இருக்கிற ரீசெண்டா இருக்கிற விலைகள் இருக்கும் இல்லையா, அந்த விலைகளை வந்து பாத்தீங்கன்னா சந்தை விலையோட அடிப்படையில கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு, ஐஸ் பிளான்ட் அமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் செலவுகள், அதோட பராமரிப்பு செலவுகள், கரண்ட் பில்லு, தண்ணி, வாடகை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்ணப்பம் செஞ்சிருப்போம்ல அந்த உரிமையாளர் தான் பாத்துக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்றாங்க அரசாங்கம். மாநில அரசு இல்லைன்னா ஒன்றிய பிரதேசத்தின் தெளிவான பரிந்துரைப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிதி உதவி ஒரு டன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலைக்கு அதிகபட்சமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நிதி உதவி தர்றாங்களாம். பங்கு தொகை எவ்வளவு அப்படின்னா, பொது பிரிவு மீனவர்களுக்கு 60%, குறிப்பா பெண்கள் என கூட்டுறவு சங்கங்கள் சேர்ந்து வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40% மானியம் தர்றாங்க. எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம பகுதியில இருக்கிற மீன்வள உதவி இயக்குனர் அலுவலகத்துல அணுகி அவங்க சொல்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். தொழில் தொழில் தொடங்க விருப்பம் இருக்கிறவங்க இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இதை கண்டிப்பா மக்களே மீனவர்களாகிய நம்ம நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.0.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட நெய்தல் கைமணம் பகுதியில பேச போறது நான் இனிதா. இந்த நெய்தல் கைமணம் பகுதியில இன்னைக்கான சுவை என்ன அப்படின்னா ரால் கொலக்கட்டை. அதை எப்படி பண்றது அப்படின்றத பாத்திரலாமா? வித்தியாசமா இருக்குதுல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு, அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாமா? ஒரு 4-5 ரால் என்ன செய்யணும் அப்படின்னா லேசா பொன்னிறமா எண்ணெய் ஊத்தி வதக்கி வச்சுக்கலாம். அதை வந்து பீஸ் பீஸா கட் பண்ணி கொஞ்சம் ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு 15-ல் இருந்து ஒரு 20 ரால் நல்ல பெரிய ராலா நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். குக்கர்லயோ இல்ல தனியாவோ அடுப்புல வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் அந்த ரால்ல தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு மிக்சியில போட்டு கொரை கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ரவை இருக்கு இல்லையா, ரவைய தனியா ஒரு பாத்திரத்துல நல்லா வறுத்த ரவையை எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா அந்த நெய்யையும் ரவையையும் நல்லா கையாலேயே பிசைஞ்சுக்கங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, 2-3 கருவேப்பிலை துணுக்கு. இது என்ன செய்யணும் அப்படின்னா பொடிசா வெட்டி அந்த ரவை கூட உள்ள போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட என்ன செய்யணும், முட்டை அடிச்சு ஊத்தி நல்லா கையாலேயே பிசையுங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரால், அந்த ராலையும் இது கூட போட்டு நல்லா கையால பிசைஞ்சு கொலக்காட்டை பிடிப்போம் இல்லையா அது மாதிரி கொலக்காட்டை பிடிச்சுக்கோங்க. அதை இட்லி சட்டியில வச்சு நல்லா அவிச்சு எடுத்துருங்க. சாயந்தர நேரங்கள்ல இந்த ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்க இல்லைன்னா பெரியவங்க, வேலைக்கு போயிட்டு வர்ற ஆபீஸ்ல இருந்து வர்ற பெரியவங்க எல்லாருக்குமே இந்த டீயும் இந்த கொலக்காட்டையும் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு புது டிஷ்ஷாவே இருக்குது. அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிடி கொலக்காட்டை, மட கொலக்காட்டை, நிறைய கொலக்காட்டை இருந்தும் இப்படி ரால்ல கொலக்காட்டை செய்யறது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம கேள்விப்படுறோம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேரளா சைட்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபேமஸான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஊர்கள்லயுமே ஒரு சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்குமே இது புதுசாதான் இருக்கு. நானும் ரால் வாங்கினேன்னா கண்டிப்பா இந்த கொலக்காட்டையை ட்ரை பண்ணி நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மக்களே. அடுத்ததான் உங்களுக்கான அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்போ தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில

0: குடி, போயிட்டு வரேன்.
1: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஆத்து தண்ணி கடல்ல கலந்து வீணா போறதேன்னு நம்மள நிறைய பேர் தினமும் புலம்பிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆத்து தண்ணி கடல்ல கலந்தாதான் பருவமழைய ஒழுங்கா பெய்யும். அது மட்டும் இல்ல மக்களே, மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிற இந்த தாமிரபரணி இது மாதிரியான போன்ற பொக்கிஷம் தான் இந்த ஆற்று மணல். குறிப்பு இந்த ஆற்று மணல் இயற்கையோட ரொம்ப பெரிய டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு வரக்கூடிய 37 கொடிய நோய்கள்ல 21 நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மூலமா தான் பரவுது. அந்த தண்ணியை இயற்கையாகவே வடிச்செடுத்து அதை சுத்தமாக்கி நோய்களை தடுக்கிற வேலையை இந்த ஆற்று மணல் தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன மண் துகள்களை உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 வருஷம் ஆகுமா. ஆனா நம்ம என்ன பண்றோம், பல 1000 வருஷம் உழைப்பான இந்த மணலை நாம தான் பாதுகாக்கணும். ஆற்று மணல் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகப்படுத்துது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அரிய வளத்தை காப்பாத்தினா மட்டும்தான் வரப்போற காலநிலை மாற்றத்தில இருந்து, அதுவும் அந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மையும் நம்ம எதிர்கால தலைமுறையையும் காப்பாத்த முடியும். யோசிப்போம், செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக வருது, கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணத்துல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பத்தின ஒரு தெளிவான மேலோட்டமா என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பயணத்துல முதலாவதா விழுப்புரம் மாவட்டத்தோட வரலாறு, அங்க நடக்கிற தொழில்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா ரால், அதுவும் பாத்தீங்கன்னா பூச்சிரால். அந்த பூச்சிரால் வந்து பாத்தீங்கன்னா எங்க வாழுது, என்ன மாதிரியான உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மூவரி சோவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோவிய பத்தின விஷயங்களையும், சுவாரஸ்யமான தகவல்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஓலை பெட்டிகளை எப்படிலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க, முறைப்படி எப்படி ஏற்றுமதி செய்யணும் அப்படின்றத பத்தின தெளிவான ஒரு விளக்கத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மீன்வளத்துறையோட அரசு உதவி திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஸ் பிளான்ட் வைக்கிறது, தொழிற்சாலை ஆலைகள் அமைக்கிறது, இதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்க விண்ணப்பிக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும், என்ன மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றத பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா நெய்தல் கைமணத்துல புதுசான ஒரு உணவு வகை, அதாவது ரால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது, அந்த விஷயங்களை செய்முறை விளக்கத்தோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உணவோட சுவையையும் நெய்தல் கைமண பகுதியில தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலை மாற்றத்துல முக்கியமா இருக்கக்கூடியது ஆற்று மணல். இந்த ஆற்று மணல் என்னென்ன விஷயங்களை மனிதர்கள் சரி கடற்கரைக்கும் தருது, அந்த விஷயங்கள்ல காலநிலை மாற்றத்துல நம்ம பாதுகாக்கணும், பாதுகாக்கல அப்படின்னா காலநிலை மாற்றத்துல என்னென்ன நன்மைகள், என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்படி கடலையும் கடல் சார்ந்த மக்களோட வாழ்க்கையையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பயணம் நம்ம எல்லோருக்கும் நிறைய புதிய புரிதல்களை கொடுத்திருக்கும். தொடர்ந்து இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை மறுபடியும் இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் இனிதா. கடலை பாதுகாப்போம், கடலை நேசிப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாநேரி. முதல்ல தங்கச்சி மாதிரி இருந்தால் மாமனுக்கு போனோம். எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எல்லாமே இங்கே தான் இருந்தோம். இங்கே இருந்து அவங்க சொல்கிற மாதிரி மடி வளர்ப்பாக, எங்கள் அப்பாவெல்லாம் மடிக்கு போவாங்க, கட்டுமரத்தில் போய் பார்க்குறது. அது வந்து அந்த மடி வாங்கிட்டு வந்துட்டு அகலகம் மாங்கு இப்படியே ஓடும், நாங்கள் அதில் நடந்து உருண்டு வருவோம். அதெல்லாம் எங்களுக்கு பயமே என்னன்னு தெரியாது. எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? இப்போ தான் பயப்படுறோம். நம்ம பிள்ளைகள் கடலுக்கு போயிட்டு வரங்களே, ஆண்டவரே நல்லபடியாக வரட்டும், கரையை கொண்டு சேரட்டும். அப்பமெல்லாம் எங்கள்கிட்ட பயம்லாம் கிடையாது. எங்களுக்கு விவரம் தெரியும், எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை ஊட்டியில் ஆகுனதுக்கு பிந்தி கூட எங்களுக்கு அப்படி ஒரு வந்தது முயற்சியை நாங்கள் பார்க்கல. கருவாட்டி அவரை வாங்கி விலைக்கு வாங்கி காய போட்டு விற்போம். வியாபாரிகளுக்கு கொடுப்போம். வீட்டிலே வந்து வியாபாரியமாக வந்து வாங்கிட்டு போவாது. ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட வளர்த்தாங்க எங்கள் அம்மா. அப்போ வந்து எல்லா மாலுமே நாங்கள் கையால் தான் எடுப்போம். தாட்டு மாதிரி இருக்க மால் அதை கொறுத்து ஒவ்வொரு நூலாக எடுக்கணும். எடுத்து முடிஞ்சு ஒரு ஊசி எனக்காக இருக்கும், மட்டையில் தான் இருக்கும், மூங்கில் தான் செதுக்கி வச்சுருப்போம் ஊசி. ஆமாம், அந்த ஊசியை என்ன செய்வோம் நாங்கள், நூல் அதுலேயே ஒரு நாலு முடிச்சு வரணும். ஒவ்வொரு நூலும் பார்த்தோம்னா அதுலேருந்து இவ்வளோ போக்கு வரும். அந்த செவத்தை பார்த்துக்கிறோங்க, அதுலேருந்து இவ்வளோக்கு வரும் மாலுக்கு அப்படி வரும். அப்படி வச்சு தான் நாங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அதில் ரெண்டு கிணறு கிடக்கும், ஒன்று குளிக்கிறதுக்கு இருக்கும், ஒன்று குடிக்கிற தண்ணின்னு சொல்லி சின்ன கிணறுன்னு சொல்கிறது. ரெண்டு குடம் போட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கோம், மூணு குடம் போட்டு நம்ம தலையில் ரெண்டு குடம் மண் குடம், அதுக்கு மேலே இடுப்பில் ஒரு மண் குடம், கையில் ஒரு மண் குடத்தை வச்சுக்கிறோம். நாங்கள் அப்படியே மூணு குடத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு ஊற்றிட்டு நம்ம போகணும். காற்று அடித்தா வத்திடும், காற்று இல்லாமல் இருந்துச்சாக்கும் தண்ணி கிடக்கும். நாலு குடத்துக்கு தான் தண்ணி கிடக்கும், மற்ற நேரம் பெருவு போட்டுதான் தண்ணி இல்லைன்னு. இந்நேரம் போனால் ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, நம்ம போய் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவோம். பாமல்லாம் இங்கே மூணு கையாட்டி முதல்ல இருக்கும், இப்போ அது பூரா சின்னப்பாளம், அதுக்கு பக்கத்தில் இருக்கும் மூணு கையாட்டி, அதில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு போவோம். அங்கே எங்கள் வீடு நாங்கள் கோல்ல இருந்தோம். எங்கள் துணைக்கு எங்களுக்கு எனக்கு நங்கச்சிக்கும் எங்கள் காட்டு பிள்ளைய நாங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள் மச்சம் மட்டும் வருவாங்க எங்களோட, அவங்க தூக்க மாட்டாங்க, எங்களோட சேர்ந்து வருவாங்க துணைக்கு. யாரும் இல்லையில நாலு மணிக்கு வரணும் அங்கேருந்து தண்ணி பிடிக்க கொண்டுகிட்டு வர்றது. அப்போ பிள்ளைகளோட அப்போ அவங்க வத்தையை கடத்தி விட்டுட்டு வருவாங்க, வந்து அவங்க எழுப்புவாங்க, வாங்கம்மா தண்ணி அள்ளிட்டு வந்துடுவோம். ஆறு மணியாக இருக்கும்ட்டு நாங்கள் தண்ணி கொண்டு மூணு நடை வந்துடுவோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ஓடி ஆடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்து இருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எழுதின உள்ளங்கையில் ஒரு வானம். கதை கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. வாசல்ல இருந்த அந்த அழகான மதுரை மல்லிகைப்பூ கொடியில பூத்த மலர்களோட வாசம் வீட்டையே அமர்கல படுத்திருச்சு. அது குட்டி வீடுதான், ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்கும். சுடர்விழி அந்த வீட்டு வாசலோட திண்ணையில அமைதியா உட்கார்ந்திருந்தா. சுடர்விழிக்கு உலகன்றது எப்பவுமே இருட்டுதான், நிசப்தம்தான் அவளோட வாழ்க்கையில நிறைஞ்சிருந்துச்சு. ஆமா, அவளால எதையுமே பார்க்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனா அவளோட ஒட்டுமொத்த உலகமும் அவளோட இடது உள்ளங்கையில அடங்கியிருந்துச்சு. என்ன, நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கா என்ன? ஆனா அதான் உண்மை. சுடர்விழியோட இடது உள்ளங்கையில தான் அவளோட ஒட்டுமொத்த உலகமும் அடங்கியிருக்குன்னு சொன்னா நேர்களானவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மையும் கூட. வெளியே கடைக்கு போயிருந்த மரகத அம்மா வீட்டுக்கும் வந்தாங்க. சுடரோட உள்ளங்கைய தன் விரல்களால மென்மையா தடவி கொடுத்துட்டு அவங்களோட தோல்லையும் அன்பா தட்டி கொடுத்தாங்க. தன் பொண்ணோட உள்ளங்கைய விரலால தடவுறது வெறும் தடவல் மட்டும் இல்லை, அது ஒரு மௌன மொழின்றது தாய்க்கும் மகளுக்கும் மட்டுமே தெரியும். மரகத அம்மா தன்னோட விரல் நுனியால சுடர்வெளியோட உள்ளங்கையில மெல்ல ஒரு வடிவத்தை வரைஞ்சாங்க. உடனே சுடர்வெளியோட முகம் சட்டுன்னு புன்னகையில மலர்ந்து போச்சு. ஆ இம்மா அம்மா அப்படின்னு திக்கி திக்கி அந்த பொண்ணு உச்சரிச்சப்போ மரகத அம்மாவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் ததும்பிருச்சு. அப்போதான் மரகத அம்மாக்கு அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சுச்சு. சுடர்வெளி ஏன் இப்படி இருக்காங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட்டு போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: உள்ளங்கையில் ஒரு வானம் அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் மரகத அம்மாக்கு குழந்தை பேரு கிடைக்கல. போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, அவங்களோட வேண்டுதல்லாம் 10 வருஷம் கழிச்சுதான் நிறைவேறுச்சு. வேண்டுதல் பழிச்சதுல சந்தோஷம் இருந்தாலும் தனக்கு பிறந்த குழந்தை பார்வை குறைபாடோட அதோட செவித்திறன் குறைபாடோடையும் இருக்கிறத பார்க்கும்போது மரகத அம்மா உடைஞ்சு போயிட்டாங்க. தன் பொண்ணுக்கு எது குறையா இருந்ததோ அதையே அவங்க நிறைய மாத்தினாங்க. ஆமா, தன் பொண்ணு குறைபாடோட பிறந்திருந்தாலும் அவங்க அத கடவுளோட வரமா எடுத்துக்கிட்டாங்க. நல்லா படிச்சு எதிர்காலத்துல பிளஸ் டூலயே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. மாவட்டத்திலேயே மொத ஆளா அவங்க வந்திருந்தது பெத்த அம்மாக்கு மன குளிர்ந்து போக வச்சுச்சு. பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்க கேட்க மரகத அம்மா அந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு தம் பொண்ணோட உள்ளங்கையில எழுத்துக்கெல்லாம் செதுக்கி செதுக்கி காமிச்சாங்க. அதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு மெல்ல எழுத்து கூட்டி கொஞ்சம் கொஞ்சமா வாய திறந்து மெல்ல மெல்ல முயற்சி பண்ணி அவங்க என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கான பதில சுடர்விழி அழகா சொன்னா. திக்கி திக்கி தான் பேசுவா, எழுத்து கூட்டி தான் பேசுவா, ஆனா தான் சொல்ல வர்ற விஷயத்த தெளிவா சொல்லிடுவா. அப்படிதான் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து அன்னைக்கு நிக்கும் போது ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார், ஹேமா உங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, இவ்வளவு பெரிய சாதனைய எப்படிமா பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்விக்கு மரகத அம்மா உங்க பொண்ணோட கைய பிடிச்சு ஒவ்வொரு எழுத்துக்களா எழுதி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே சுடர்வெளி வாய திறந்து திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு திக்கி திக்கி பேசுறது ஒரு குறையா இருந்தாலும் அவ பேச வந்த விஷயத்த தைரியமா சொன்னான். சுடர் என்ன சொல்லிருப்பான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. உள்ளங்கையில் ஒரு வானம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். என்னோட வெற்றி வெறும் கல்வி சாதனை இல்லை, இது ஒரு தாயோட ஈடு இணையற்ற அர்ப்பணிப்போட சான்று. கிட்டத்தட்ட 16 வருஷம் என்னோட டாக்டைல் ஃபிங்கர் ஸ்பெல்லிங்கிற முறையில் எங்க அம்மா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளங்கையிலேயே ஒவ்வொரு முறையும் எழுதவும் திக்கி திக்கி பேசவும் கத்துக்கிட்டேன். சூப்பர் சூப்பர், நீங்க பேசுறதே பாராட்டக்கூடிய விஷயம். பார்வை அப்புறம் செவித்திறனற்ற ஒரு குழந்தைக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுன்றது எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறது மாதிரி அவ்வளவு கடினமான விஷயம். இதுல உங்க அம்மாவோட ஈடுபாடும் இருக்குன்றத பார்க்கும்போது உங்களை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் மருகதம்மா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப நன்றிங்க, கடவுள் எனக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கு நான் தான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்துச்சு, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம தவிச்சு போயிட்டேன். ஆனா இவ தடைகள் பலதையும் உடைச்சு இப்ப எல்லார் முன்னாடியும் சாதனை பண்ணி நிக்கிறான். இவளுக்கு நல்ல அறிவு திறன் இருக்கு, அதனாலதான் கடவுளோட புண்ணியத்துல நல்ல மார்க் வாங்கியிருக்கா. எல்லாத்துக்கும் பொறுமை வேணுங்க சார், என் பொண்ணுக்கு நிறைய பொறுமை இருக்கு. அவ வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு சார். கண்டிப்பா அம்மா கண்டிப்பா. அப்புறம் நம்ம நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட பசங்க எதிர்காலத்துல எப்படி வரணும்ன்ற ஆசை எல்லாம் அவங்க பெற்றோர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு குழந்தையோட அம்மாவா நீங்க எல்லா பெத்தவங்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க? அதுலயும் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளோட பெத்தவங்களுக்கு நீங்க சொல்ல வர விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணுமா அப்படின்னு அந்த பத்திரிகை நிருபர் கேட்டதுக்கு சுடரோட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நாமளும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சி.

ஹலோ, இப்ப ஹியரிங் மிஷின் வச்சு நீங்க கேக்குற கேள்விக்குலாம் அவ பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்போ என் பொண்ண குறையோட பிறந்துட்டான்னு சொல்லி நான் அவளை மூளையில முடக்கி வச்சிருந்தேன்னா இப்போ அவ இவ்வளவு பெருமைக்கெல்லாம் ஆளாயிருப்பாளா? எல்லாரும் அவளை பாராட்டியிருப்பாங்களா என்ன? வெளி உலகத்துக்கு அவ தெரிஞ்சிருக்கவே மாட்டான். நீங்களே சொல்லுங்க, தடைகளை கண்டு உட்காரணுமா இல்ல எந்திரிச்சு வெளியில வரணுமா? இப்ப சொல்றேங்க சார், மாற்றுத்திறன் அப்படின்றது குறையே இல்லை. என்ன பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்டுல, நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல, யார் வீட்டுல வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒரு குழந்தை மாற்றுத்திறனோட பிறக்குதுன்னா அது ஒண்ணும் குத்தம் கிடையாது. அதை நீங்க வரமா நினைச்சு பாருங்க, யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. கடவுளோட பிள்ளைகளா நினைச்சு நீங்க அந்த குழந்தைங்களை நல்லா வளர்த்து வாலிபாக்குங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்க வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க. வார்த்தையால காயப்படுத்துறதோ இல்ல அவங்களோட குறைய சுட்டி காட்டி அவங்க மனசை வேதனைப்படுத்துறதோ கூடாத விஷயம். அவங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க அவங்க எந்த உச்சிக்கு போய் நிக்கிறாங்கன்னு. புகழோட உச்சியே அவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்னு மரகதம்மா பத்திரிகை நிருபர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும் போது சுடர்விழியோட கண்ணில இருந்து கண்ணீர் வழிஞ்சிச்சு. அங்க இருந்து எல்லாரும் அந்த பொண்ண நல்லா பாராட்டிட்டு அவங்க அம்மா கூட நிக்க வச்சு போட்டோவும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சுடர்வெளி அவளோட ஸ்கூலுக்கு கூப்பிட்டு பாராட்டியும் கௌரவப்படுத்தினாங்க. வெற்றி பதக்கத்தை சுடர்வெளியோட கழுத்துல மாட்டினப்போ அவங்க அம்மா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மேடையில ஏத்தி விட்டு சுடர்வெளிய எல்லார் முன்னாடியும் பேச சொன்னப்போ அவளுக்கு கொஞ்சம் தயக்கமும் பயமும் இருந்தாலும் அதெல்லாம் அவ பெருசாவே எடுத்துக்கல. தம் மனசுல பட்ட விஷயத்த அழகா சொன்னான். அவ திக்கி திக்கிதான் பேசினான். ஆனா அவளோட கருத்துக்கள்ல அவ்வளவு ஆழமும் அழகும் இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட லட்சியம். என்ன மாதிரி விளிம்பு நிலை மக்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய உயரிய நோக்கத்தை கொண்டதுதான் என்னோட எண்ணம். அதுல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட அவ ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்துட்டேன். சுடர்வெளி பேசினதுக்கு அங்க பலத்த கரதோஷம் அவளுக்கு கிடைச்சிச்சு. தன் பொண்ணை எல்லாரும் தமிழ்நாட்டோட ஹெலன் கெல்லர்னு சொல்லும் போது பெத்த அம்மாக்கு வயிறு குளிர்ந்து போச்சு. 98% மதிப்பெண்றது சுடர்வெளியோட உழைப்புனா அவங்க அம்மாவோட விரல் நுனிகள்ல தேஞ்சு போன ரேகைகள் தான் அதுக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க உள்ளங்கையில் ஒரு வானம் அப்படின்ற கதை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. என் பிள்ளையால முடியாது, அவ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க போறா அப்படின்னு நினைக்காம என் பொண்ணு எதையும் சாதிப்பா, அவளால எல்லாமே முடியும் அப்படின்ற எண்ணத்தோட தன்னோட விரல் நுனிகளையே தன் பொண்ணுக்கு கண்களா மாத்தின அந்த தாயோட தவம் போற்றுதலுக்குரியது. சுடர் விழி அவங்க அம்மாவோட மடியில இப்போ சாஞ்சு படுத்திருந்தா. அவங்க அம்மாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு நன்றி அப்படின்னு எழுதுனா. அந்த ஒரு சொல்லுல 1000 காவியங்கள் அடங்கி இருந்துச்சு. விலைய சொந்த பரிசுகள் எல்லாம் விட தம் பிள்ளையோட பலவீனத்தை பலமா மாத்தின அந்த அம்மாவோட அன்பு ஆக சிறந்த பரிசா அவங்க அம்மா கண்ணுக்கு இருந்துச்சு. சுடர், நீ எதுக்கும் கவலைப்படாதமா, உன் வாழ்க்கை நிச்சயமா பிரகாசமா மாறும். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வழக்கறிஞரா மாறுவ, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வ. கண்ணு தெரியலன்னா என்னம்மா, எத்தனையோ பேருக்கு நீ வெளிச்சம் காட்ட போற. உனக்கு திறமை இல்லைன்னோ உன்னால எதுவுமே முடியாதுன்னு யாரும் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன் தெரியுமா, நான் அப்படி யாரையும் விட்டது கிடையாது, நீயும் அதுக்கு இடம் கொடுத்தது கிடையாது. திறமைன்றது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும், அதுலயும் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும். பெத்தவங்களா எல்லாரும் அவங்க பிள்ளைங்களோட திறமை என்னன்னு கண்டுபிடிக்க பாக்கணுமே தவிர, எனக்கு வந்து நீ இப்படி பிறந்துட்டியே, உன்னை எப்படி நான் பாக்க போறேன், என் வாழ்க்கையே நாசமா போச்சு, இப்படி எந்த மாதிரியான தவறான வார்த்தைகளையும் பேசாம பிள்ளைங்களோட மனசை நோகடிக்காம அவங்கள கடவுளோட வரங்களா பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்களுக்காக நம்ம ஒதுக்கி அவங்கள நல்லா பார்த்துட்டோம்னா கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் நல்ல நிலைமைக்கு போவாங்க. என் பொண்ணான ஒன்னையும் நான் கடவுளோட பிள்ளையாதான் பார்த்தேன். உனக்கு குறை இருக்குன்னு நான் பெருசா நினைக்கவே இல்லை. யாரும் 1000 சொல்லிட்டு போட்டோம், நீ எனக்கு அழகு தேவதைதான். காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சும்மாவா சொன்னாங்க, அம்மா உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன், உனக்கு என்ன உதவினாலும் கேளு, நீ இவ்வளவு படிக்கணும்னாலும் சொல்லு, இவ்வளவு தூரம் நீ வந்துட்ட, இதுக்கப்புறமா நீ நல்லா பயணப்பட்டு நல்ல நிலைமைக்கு போவ, உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பா ஜெயிப்ப, அம்மா உனக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்டா கண்ணு அப்படின்னு சொல்லி தன் பொண்ண அன்போட அணைச்சு அவங்களோட நெத்தியில அழகா முத்தம் கொடுத்தாங்க மருகதா அம்மா. தன் அம்மா தான் தன்னோட பலம்னு சுடர்வெளிக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலயும் சுடர்வெளி ரொம்ப நல்ல முன்னேற்றத்தோட காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு லா காலேஜ்லயும் போய் சேர்ந்தாங்க. அங்க அவங்களுக்கு சீட்டு கண்டிப்பா கிடைக்கும்னு முன்னாடியே தெரியும், ஏன்னா சுடர்வெளி கிட்ட நல்ல மார்க்ஸ் இருக்கு. நினைச்சது போலயே அவங்களுக்கு அந்த காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிச்சு. எல்லார் முன்னாடியும் எப்படி தான் ஒரு நல்ல வழக்கறிஞரா வருவேன்னு வாக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சுடர்வெளி ஒரு பிரபலமான வழக்கறிஞரா வந்தாங்க. திக்கி திக்கி பேசுறது காலப்போக்குல மறைஞ்சு போச்சு. கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் தைரியமா வாதாடி நல்ல பேரையும் சம்பாரிச்சு எல்லார் முன்னாடியும் பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞரா மாறினாங்க. நீர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 34 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையஸ்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள்

0: மின்கலங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் மனிதனாக

ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில்

0: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Everybody,

மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொத்து மலர்குழல் பாதம் அளந்து

0: மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அங்க கண்டு நாளை ரெண்டு போடுவாரு தீருவாரு ஆயிடுவாரு பறக்குதுவாரு கும்புடுவாரு கம்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

ஓடுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, கரகுது பாரு, எப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி அப்படி காவுது பாரு. ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ஓரா ஓரா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டை காலை இரண்டு ஓடுது பாரு,

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
2: சபாஷ் சபாஷ்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றன.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.